0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோர்ந்து போகாமல் ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி வரும். இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இதை முடிச்சிடணும், இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நோக்கிய பயணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம சோர்ந்து போய் நின்றுட்டோம்னா அந்த பயணம் அங்கேயே நின்றுடும். அதனால சோர்ந்து போய் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சோறு வரும். நம்மளால் முடியுமா, இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், என்னதான் முயற்சி பண்ணாலும் இது நடக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் சோர்ந்து போகாமல் விட்டு கொடுக்காம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயத்தில் நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிறத உண்மை. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 27°C இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், வானம் அப்படியே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் இப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார், இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்ட்டின் காட்டிஞ்சருடைய குண்டு குழி சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் வெற்றி பயண திட்டம் வர அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. மகளிர் கட்டணம் இல்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்காக தமிழக அரசு இப்போது திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு வெற்றி பயணம் அப்படிங்கிற இந்த பெயரிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வர அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செயல்பாட்டுக்கு வர இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தின் கீழே மாநகர நகர பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ், அரசு பேருந்துகள், புறநகர் சாதாரண பேருந்துகள் மற்றும் 40 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட மலைப்பகுதி சாதாரண பேருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 12,692 பேருந்துகளில் இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று தலைமைச்செயலகத்தில் ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள், அதுக்கப்புறமா தலைமைச் செயலர் அவர்கள், நிதித்துறை செயலர் அவர்கள், போக்குவரத்துத்துறை செயலர் அவர்கள் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சிலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 60 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 38 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வால் கத்தரிக்காய் 30 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 28 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், நாட்டு பாகற்காய் 38 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 108 ரூபாய், அவரைக்காய் 74 ரூபாய், பூஷாவரை 76 ரூபாய், கேரட் 50 ரூபாய், மாங்காய் 60 ரூபாய், பழங்களில் வாழை பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இஞ்சி வந்துட்டு 170 ரூபாய் அப்படி மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் மேட்டூர் நகர், மேட்டூர் ஆர்எஸ், மேச்சேரி துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப், மாதையன்குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, புதூர், மேட்டூர் ஆர்எஸ், கருமலைக்கூடல், சாம்பள்ளி, வீரன், கோனூர், மடத்துப்பட்டி, கூளையூர், ஆண்டிக்கரை, கந்தனூர், விருதாசம்பட்டி, குள்ளமுடையானூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரி பட்டினம், கருப்பிரெட்டியூர், சின்னக்காவூர், தாளையூர், தொட்டில்பட்டி, மேச்சேரி, சூரியனூர், நெத்தியைப்பட்டி, அமரம், மல்லிக்குண்டம், வேங்கானூர், பள்ளிப்பட்டி, ஆண்டிக்கரை, பொட்டநேரி, கூணாண்டியூர், கீரைக்காரனூர், செங்காட்டூர், குதிரைக்காரனூர், பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டைமேடு துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பாச்சாலியூர், செங்காடு, மோட்டூர், கன்னியாம்பட்டி, நத்தக்காடு, வேலாயுத கரடு, புதுப்பாளையம், தும்பல் துணைமின் நிலையம், தும்பல், பீமன்பாளையம், பாப்பநாயக்கன்பட்டி, மூலப்பாடி, ஏழுப்புள்ளி, மேட்டுக்காடு, பழப்பண்ணை, பகுடுப்பட்டு, சூளாங்குறிச்சி, ராக்கோடு, சேத்தூர், மன்னூர், கரியக்கோவில், அடியனூர், அறம்பூண்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 2 மணி வரைக்குமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நங்கவள்ளி துணைமை நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால நங்கவள்ளி, குட்டப்பட்டி, சீரங்கனூர், பூசாரிப்பட்டி, வனவாசி, சோரகை, மல்லிக்குட்டை, குள்ளானூர், வீரக்கல், மானத்தால், அரியாம்பட்டி, செல்லக்கல், சூரப்பள்ளி, குப்பம்பட்டி, பழக்காரனூர், மாதநாயக்கன்பட்டி, ஓலப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அந்த இன்ஜியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்மளோட நிலையை என்னக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுல.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே நம்முடைய சேலத்தில் இன்னைக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுதுங்க. அது என்னென்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து சிங்கிபுரம் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால திம்மநாயக்கன்பட்டி, சோமம்பட்டி, வண்ணாத்திக்குட்டை, சிங்கிபுரம், பழனியாபுரம், மன்னார்பாளையம், மங்களபுரம், ஈஸ்வரமூர்த்தி பாளையம் இந்த பகுதிகள் இடத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டுப்பட்டி துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேட்டுப்பட்டி, காரிப்பட்டி, சேசஞ்சாவடி, முத்தம்பட்டி, வெள்ளாளகுண்டம், எம் பெருமாபாளையம், சின்ன கவுண்டாபுரம், கருமாபுரம், பெரிய கவுண்டாபுரம், வேப்பிலைப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடையாப்பட்டி துணைமை நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் அந்த காரணத்தால உடையாப்பட்டி, அம்மாப்பேட்டை காலனி, வித்யா நகர், அம்மாப்பேட்டை, காந்தி மைதானம், பொன்னம்மாப்பேட்டை, தில்லை நகர், அயோத்தியாப்பட்டினம், வரகம்பாடி, கந்தாசிரமம், தாதம்பட்டி, மேட்டுப்பட்டி, தாதனூர், வீராணம், சுக்கம்பட்டி, டி பெருமாப்பாளையம், வளசையூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடமலை துணைமின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கூடமலை, கணவாய்க்காடு, கிருஷ்ணாபுரம், மண்மலை, பாலக்காடு, விஜயபுரம், நரிப்பாடி, நினங்கரை, கடம்பூர், கூடமேடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ள அவர் உங்களோட வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்மளுடைய சேலம் மீட்டர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 84.62 அடியாகவும் நீர் இருப்பு 46.71 TMC ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 4090

ஆறு கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது. இப்போ நீர்மட்டம் வந்துட்டு வெறும் 84.62 அடியாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 92 கனடியாக இருந்த அந்த நீர்மட்டம் வந்துட்டு இப்போ 84 அடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாகி 4,096 கனடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு எப்பயும் போல 12,000 கனடியாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்முடைய தமிழகத்துல தென் மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரிதான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலையில 5:30 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய கிழக்கு மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவடைந்திருக்குது அப்படின்னும், நேற்று காலையில் 8:30 மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி இருக்குது, இன்னைக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னும், அது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா டு தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை அடையக்கூடும் அப்படின்னும், மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்மளோட சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 84.62 அடியாகவும் நீரிருப்பு 46.71 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 4,966 கனஅடியாகவும், அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் திறப்பு அணைக்கான நீர் திறப்பு வந்துட்டு 12,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வந்துட்டு இப்போ வெறும் 12,000 கனஅடியாக மட்டும்தான் வந்துட்டு நீர் திறப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீர்வரத்து 4,096 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரமனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம நிலைய எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி அதுக்கப்புறமா நாளைக்கு வந்துட்டு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா, மல்லியகரை துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மல்லியகரை, கருதராஜாபாளையம், ஈச்சம்பட்டி, சீலியம் பட்டி, கீரிப்பட்டி, கந்தசாமி புதூர், தலையூத்து, அரசநத்தம், கோபாலபுரம், கலரம்பட்டி, ஆரன்பாளையம், மத்துரூட்டு, விஜி புதூர், பூசாலியூர், விபி குட்டை, சிங்கிலியன் கோம்பை, நாகப்பட்டினம், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் நாளைக்குமே வந்து ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்க அப்படின்னா, சங்ககிரி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி நடந்த காரணத்தால சங்ககிரி நகர், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், தேவண்ண கவுண்டனூர், சுண்ணாம்புக்குட்டை, ஐவேலி, உலக்கச்சின்னானூர், தங்காயூர், அக்கமாப்பேட்டை, வடகப்பட்டி, இடையப்பட்டி, வளையசெட்டிப்பாளையம், ஆவரங்கம்பாளையம், வைகுந்தம், இருகாலூர், வெள்ளையம்பாளையம், காளிகவுண்டம்பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆத்தூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால புது கொத்தாம்பட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு தாண்டவராயபுரம், பழனியாபுரி, அக்கிச்செட்டிப்பாளையம், சொக்கநாதபுரம், சுந்தரபுரம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிடுங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார், இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்ம நிலை எண்ணான 9787770178 அப்படி நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்த உங்களுக்கு பிளேசியுடைய தன்னாணி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: திருவனந்தபுரம் டு சந்திரகாச்சி இடையே வார சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வர இருக்கக்கூடிய பண்டிகை காலத்தை முன்னிட்டு பயணிகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக திருவனந்தபுரம் டு சந்திரகாச்சி, அதாவது கொல்கத்தான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இடையில் வார சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் மதியம் 2:15 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:45 மணிக்கு சந்திரகாச்சி சந்திப்பை அடைய இருக்குது அப்படின்னும், வெள்ளிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு போத்தனூர், 11:45 திருப்பூர், சனிக்கிழமை நைட்டு 12:45 ஈரோடு, 2 மணிக்கு சேலம், காலையில் 4:45 ஜோலார்பேட்டையில் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க் ரயில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே திங்கட்கிழமை நாட்களில் மதியம் 2:15 மணிக்கு சந்திரகாச்சியில் இருந்து புறப்பட்டு புதன்கிழமை காலையில் 9:55 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ஸ்டேஷன் சென்றடைய இருக்குது அப்படின்னும், இது செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:45 மணிக்கு ஜோலார்பேட்டை, 9:25 சேலம், 10:30 ஈரோடு, 11:20 திருப்பூரில் நின்று போகும் அப்படின்னும், மேலும் கொல்லம், காயங்குளம், மாவேலிக்கரா, சிங்கானூர், திருவல்லா, சங்கனாச்சேரி, கோட்டயம், எர்ணாகுளம், அதுக்கப்புறமா ஆலுவா, திருச்சூர், பாலக்காடு இந்த ரயில் நிலையங்கள்லையுமே வந்து நின்று போகும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது திருவனந்தபுரம் டு சந்திரகாச்சி இடையே கூடிய இந்த சிறப்பு ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா செந்தமிழ் செல்வி வந்து நங்கவல்லி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செந்தமிழ் செல்வி. உங்களுக்கு இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடங்கள் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தலைவாசல் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி நடந்திருக்கிறதுனால காமக்காப்பாளையம், இழுப்பநத்தம், ஆரத்தி அகரம், வேப்பம்பூண்டி, நாவலூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேம்படித்தாளம் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி நடந்திருக்கிறதுனால கொம்பாடிபரியப்பட்டி, அதுக்கப்புறமா கல்பாரப்பட்டி, நவாபாளையம், அதுக்கப்புறமா சேவாம்பாளையம், புதியன்தெரு, பனங்காடு, சிறகாபாடி, சேனப்பாளையம், ஐயம்பெருமாவளையம், அதுக்கப்புறமா முக்கோணம்பாளையம், ஆர்புதூர், மேட்டுக்காடு, நடுவநேரி, கருப்பனார்கோவில், கவுண்டநேரி, அழகப்பாளையம், அதுக்கப்புறம் மகுடஞ்சாவடி, குப்பாண்டபாளையம், பாட்டாளம்பட்டி, இடையன்காடு, அண்ணாநகர் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புத்திரகவுண்டன் பாளையம் மற்றும் ஏத்தாப்பூர் துணைமை நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணி நடந்ததுனால பெத்தநாயக்கன் பாளையம், சின்னம்ம சமுத்திரம், காளிசெட்டியூர், காந்தி நகர், ஏத்தாப்பூர், கணேசபுரம், அபிநவம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு மதியம் நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே

குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சூடான ஆகாரங்கள் அவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு எடுத்துக்க கொடுக்கணும். மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி வந்துட்டு ஹாட் வாட்டராக, அதாவது ரொம்ப ஹாட் வாட்டராகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மழைக்காலத்தில் அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான குழந்தைங்க ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேளுங்க ஸ்ரீகர்ணி அவங்க கூட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா தங்கத்தின் விலை உயர்வு மக்களுக்கு சுமையா முதலீட்டுக்கான வாய்ப்பா. தங்கத்தின் விலை உயர்வு மக்களுக்கான சுமையா முதலீட்டுக்கான வாய்ப்பா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்திலிப்போடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பரான அப்டேட் மீட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கிட்டா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இன மாணவ மாணவிகள் 2026-2027 கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை புதியது மற்றும் புதுப்பித்தல் வேண்டி விண்ணப்பிக்கலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்காக நீங்கள் வந்துட்டு விண்ணப்பங்களை சேலம் மாவட்ட அலுவலகத்தில் அறையன் 110 செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலையும் அப்படி இல்லைன்னா www.bcw.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் இதுக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுடைய இதர கல்வி உதவித்தொகை திட்டங்களில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டத்திற்காக தகுதி அற்றவர்கள் அப்படி மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் தங்களுடைய கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும், கல்வி நிறுவனம் போனஃபைட் சர்டிஃபிகேட் உடன் பரிந்துரை செய்து இயக்குனர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சேப்பாக்கம் சென்னை 5 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பித்தல் விண்ணப்பங்களை 31-10-2026 புதிய விண்ணப்பங்களை 30-11-2026 நீங்கள் அனுப்பணும் அப்படின்னும், மேலும் ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதுகள் 15-1-2027 நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, வாசு அவர்கள் வந்துட்டு அம்மாபேட்டை பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வாசு. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் நம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்போ வந்துட்டு லைஃப்பில் இப்போவும் ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணணும் நினைக்கிறீங்க.

0: எல்லாவிதமான உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தங்கத்தின் விலை உயர்வு மக்களுக்கு சுமையா முதலீட்டுக்கான வாய்ப்பா? தங்கத்தின் விலை உயர்வு மக்களுக்கான சுமையா முதலீட்டுக்கான வாய்ப்பா அப்படிங்கறதான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ரவீந்திரநாத் தாகூர். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்கள வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததா நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டு அனைத்து நல்ல உலகங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. காலை வணக்கம் பிரதீபா.
2: காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
2: மழை போலயே.
1: ஆமா, காலையில வரப்பையும் மழை தூரல் ரிசல்ட் தூரிகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டோம். இந்த ஒரு அருமையான காலை பொழுதுல நல்ல ஒரு மழை பெய்யற சமயத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்திருக்கோம். திவாகர் மற்றும் பிரதீபா இன்னைக்கு வந்து உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த விளையாட்டு வந்து பிரதீபா இந்த விளையாட்டு தானே இன்னைக்கு விளையாடணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாங்க. சரியாமல் ஒத்த காலில் நிற்கிறேன், ரெண்டு காலில் நின்று சொல்லுன்னு சொல்லி அந்த விளையாட்டை நான் கேட்டு வந்திருக்கேன். என்ன விளையாட்டுன்னு நீங்களே சொல்லிடுங்க.
2: என்ன விளையாட்டு அப்படின்னா, எத்தனை தடவை மல்லிகை பதித்தால் இதுல மா எத்தனை தடவை வந்து?
1: நாலு டைம் வந்திருக்கு.
2: இந்த மாதிரி தான் இந்த கேம்.
1: சூப்பர். எத்தனை தடவை அப்படிங்கிறத விட எத்தனை முறைன்னு வச்சுக்கலாம், இது நல்லா இருக்கும். எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிற மக்களே. இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாடுறோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். மாணிக்கவேல் மங்களபுரத்துல பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: காலை வணக்கம் அண்ணா. நம்ம ஊர்ல மழையா நேத்து?
3: சரிங்க சரிங்க.
1: மழையானா நம்ம ஊர்ல?
2: பாபு புது பேனா பையில் போட்டான்.
1: பாபு புது பேனா பையில் போட்டான். இதுல பா எத்தனை டைம் வந்துச்சுன்னா?
3: ரெண்டு.
1: ரெண்டா? பாபு புது பேனா பையில் போட்டான். பா எத்தனை? ஒரு டைம். சாப்பிட்டார். இதுல சு எத்தனை டைம் வந்துச்சு?
3: மூணு தடவை.
1: மூணு தடவை. நல்லா தெரியுமா? ஓகே, அடுத்தது. மாலா மாலை மாடியில் மல்லிகை பறித்தாள். மாலா மாலை மாடியில் மல்லிகை பறித்தாள். இதுல மா எத்தனை டைம் வந்துச்சு?
3: மூணு தடவை.
1: மூணு தடவை இல்ல, நாலு தடவை வந்துச்சு. மாலா மாலை மாடியில் மல்லிகை.
3: ஓ ரைட் ரைட், நாலு டைம்.
1: ஆமா, நாலு டைம். இருந்தாலும் சூப்பரா இல்லை. ரொம்ப நன்றி அண்ணா. மங்களபுரத்துல இருந்து மாணிக்க மன கால் பண்ணி சூப்பரா எத்தனை முறை அப்படிங்கிற அருமையான இந்த விளையாட்டை விளையாண்டார். ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
2: மைடிய நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த எத்தனை முறைன்ற கேமில் ஜாலியாக எங்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறையா நேயர்களோட சேர்ந்து விளையாடலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994436030.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த பிரச

0: ஆக்ஷன் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்று பாஸ்டில் இருக்கும் இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன பிரதீபா?
2: அதாவது நம்ம வந்துட்டு ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் எத்தனை லெட்டர், நாங்கள் ஒரு லெட்டர் சொல்லுவோம். இப்போ ரா வரிசையில் நாங்கள் ஒரு வாக்கியம் சொன்னால் ரா எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டால் நீங்கள் அந்த ரா எத்தனை தடவை வந்திருக்குது அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் சொல்லணும்.
1: இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சோனா பண்பலை தொகுப்பாளர்கள் டிவாகர் மற்றும் இருவருக்கும் காலை வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம் அண்ணா.
3: திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவங்க.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: இருவருக்கும் இருவருக்கும் வணக்கம். அப்புறம் மருந்து மருந்து ஒருத்தர் விட்டுறக்கூடாதுல.
2: ஓகேண்ணா, நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாண்ணா?
3: சொன்னீங்கன்னா அதே எழுத்து அதில் வருதுன்னு சொல்லணும் அந்த வாக்கியத்துல.
2: ஓகேண்ணா, விளையாடலாமாண்ணா?
1: ஓகே. மணி மாடியில் மாங்காய் மரம் பார்த்தான், மணி மாடியில் மாங்காய் மரம் பார்த்தான், இதுல எத்தனை மா
3: வந்திருக்கண்ணா?
2: சூப்பர், அருமையா சொன்னீங்க.
1: அடுத்ததா
2: உங்களுக்கு சதீஷ் சின்ன சைக்கிள் சத்தம் கேட்டான். சதீஷ் சின்ன சைக்கிள் சத்தம் கேட்டான்,
1: இதுல சா எத்தனை முறை வந்துச்சண்ணா? ரெண்டு முறை. நல்லா தெரியுமா? கரெக்ட் கரெக்ட் அண்ணா, கரெக்ட் அண்ணா. அடுத்து பிரியா புது புடவை பையில் போட்டால், பிரியா புது புடவை பையில் போட்டால், இதுல பூ எத்தனை டைம் வந்திருக்கண்ணா?
3: பூ ஒரு தடவை தானங்க?
1: இல்லைங்க, நான் ரெண்டு டைம். பிரியா புது புடவை பையில் போட்டால், புது புடவை அப்படிங்கிறது ரெண்டு டைம்
3: வந்திருக்கண்ணா.
2: இல்ல இல்ல, நான் பூ மட்டும்
3: புது புடவை பையில் போட்டால் பூ தனியா ஒண்ணுதான் வந்திருக்குது.
1: புது புடவை ரெண்டும் பூ இருக்குல்லண்ணா? புது
3: அப்படிமா
1: ரொம்ப நன்றி அண்ணா, சூப்பரா விளாண்டுங்க.
3: நன்றிங்க,
1: நன்றிங்க அண்ணா, நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு எத்தனை முறை அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் இருக்க ஒரு எழுத்தை மட்டும் குறிப்பிட்டு எத்தனை முறை வருது அப்படிங்கிறது கேட்போம். நீங்கள் அதை கரெக்டாக சொல்லணும். இப்போ நீங்களும் இந்த விளையாட்டை விளையாடணும்னா மறக்காம கால் பண்ணுங்க.
2: 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக ஹாவாக் பிரதர்ஸோட சோம்பேறி அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடல் பேர் தான் சோம்பேறியா. நான் இந்த ஒரு மோட்டிவேட்டிங் சாங் இதில் இருக்க வரிகள்லாம் கேட்டு பாருங்க, செமையா இருக்கும். நேரம் இப்ப 9:21 தாண்டி போயிட்டு இருக்கு. வாகை சுடவா நிகழ்ச்சி சோனா எஃப்எம் 107.8 திவாகர் மற்றும் பிரதீப்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
3: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். ஒரு சூப்பரான விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம், எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2: அதாவது நாங்கள் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் இருந்து இந்த லெட்டர் எத்தனை தடவை வந்தது அப்படின்னு கேட்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட லெட்டர், இப்போ நாங்கள் கா வரிசையில் ஒரு வாக்கியம் சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த கா எத்தனை தடவை வந்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எத்தனை முறை வந்ததுன்றதை கரெக்டாக சொல்லணும்.
1: இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திவான் பிரதீபா, சேலம் இரும்பாலையிலிருந்து. இது எப்படி இருப்பவர் எழுதரசி நிலையத்தில் நலமா இருக்கீங்களா? நம்ம நேர்களை இருந்து சொந்தங்கள் நலமா இருக்கங்களோ?
1: எல்லாருமே சூப்பராக இருக்கும். இல்லைக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம்.
1: சரிங்கக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்
1: தெரியுமா?
2: அக்கா வந்து ஒரு புது பேர் வச்சிருக்காங்க, அடுக்குமுறை. ரொம்ப நல்லா இருக்கா.
1: சரிங்க அக்கா, இந்த விளையாட்டு
3: விளையாடுறோமா?
1: ரமேஷ் ரோட்டில் 2 ரூபாய் எடுத்தான். ரமேஷ் ரோட்டில் 2 ரூபாய் எடுத்தான். இதுல ஏ எத்தனை டைம் வந்திருக்கு?
3: ஒரு முறை தான்.
1: ர எத்தனை டைம் வந்திருக்கு? கண்ணன் காலை காபி குடித்து கடைக்கு சென்றான். கண்ணன் காலை காபி குடித்து கடைக்கு சென்றான். இதுல கா எத்தனை டைம் வந்திருக்கு?
3: 4 முறை.
1: ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றியாக அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மன்ற பிரதீபாவுடன். அக்கா கேட்ட மாதிரி ஆகாஷோட அரண்மனை அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மக்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு எதாவது வேணும்னாலும் கால் பண்ணி ஜாலியாக விளையாண்டு அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்காக அந்த பாட்டு போடுவேன். இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து 2 சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நேரம் இப்போ 9:34 தாண்டி போயிட்டுருக்கு. வாகை சுடுவா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8. திவாகர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாண்டுட்டு இருக்கோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கிட்டா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் எத்தனை முறை. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்க.
2: 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் ஒரு எழுத்து மட்டும் எத்தனை முறை வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்போம். நீங்கள் எங்கள்கிட்ட அதை பற்றி கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் சன்னி, நல்லா இருக்கோம். உங்க உங்க ஆசை உங்க உங்ககிட்ட பேசுறதுனால நல்லா இருக்கும்.
1: சூப்பர் பாட்டி. நானும் நாங்களும் உங்ககிட்ட

0: பேசுறதுனால ஜாலியா இருக்கும் பாட்டி.
1: ஆமா, யாரு இப்படி வித்தியாசமான குரல்ல பேசுறது?
0: வித்தியாசமான குரல்ல யாரும் பேசலையே பாட்டி.
1: என்ன
0: உங்களுக்கான முதல் வாக்கியம்? சுரேஷ் சின்ன சாம்பல் சட்டை வாங்கினான். சுரேஷ் சின்ன சாம்பல் சட்டை வாங்கினான். சொல்லுங்க பாட்டி, இதுல எத்தனை சா வந்திருக்கு?
2: எத்தனை சாம்பல் சட்டை வாங்கினான்
0: சுரேஷ்? சின்ன சாம்பல் சட்டை வாங்கினான். எங்களையே கொலபுரிங்க பாட்டி.
1: இங்க பாருப்பா, சின்ன தான் போடுங்கப்பா, நானே காய்ச்சல் இருக்கிறேன் எழுத்து படிக்கிறது.
0: சரி, உங்களுக்கு வந்து நீங்க சின்னதா வேண்டி கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்கு சின்னதா சொல்றேன். மாலா மல்லிகை பூ வைத்தால், மாலா மல்லிகை பூ வைத்தால், இதுல எத்தனை மா வந்திருக்கு?
1: ரெண்டு மா.
0: சரி பாட்டி, அடுத்து ரவி ரசம் சாப்பிட்டான், இதுல எத்தனை ரா வந்திருக்கு?
1: ரவி ரசம்,
0: போட்டுக்கலாம் பாட்டி.
1: அப்புறம் இன்னொன்னு மாத்திக்கிட்டு அந்த அந்த பாட்டு ஒன்று போட்டுக்கோங்க.
0: சரிங்க பாட்டி, உங்களுக்காக இப்போ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்கூட்டி ஒன்று பாட்டு வந்து இப்போ போடுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் இட்லி பாட்டை போடுறோம் பாட்டி. மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில் வாகை சுடுவ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீப் அவருடன் இப்ப உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: பாரம்பரியம் மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, எத்தனை முறை இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த எத்தனை முறை கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் பா எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு கேட்போம், நீங்கள் எத்தனை முறை இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள் 9787707078 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன்.
2: சந்தியா பாப்பா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
1: தெரியுமா? தெரியும், நான் விளையாடலாம்.
2: விளையாண்டுருமா? ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம், மாலா மாலை மாடியில் மல்லிகை பறித்தாள். மாலா
0: மாலா மாலையில் மல்லிகை பறித்தாள்.
2: இதுல எத்தனை மா இருக்கு?
0: மூணு சொல்லிட்டாங்க.
2: சொல்லிட்டாங்களா? அதுக்குள்ளையா? பாபு புது பேனா பையில் போட்டான். பாபு புது பேனா பையில் போட்டான். இதுல எத்தனை பா இருக்கு?
1: ரெண்டு.
2: எங்க ரெண்டு இருக்கு? பாபு புது பேனா பையில் போட்டான்.

0: எத்தனைப்பா? பாப்பா
1: இருக்கீங்களா?
0: பாப்பாவுக்கு ரெண்டு பா வருது, பாபுக்கு ஒரு பா தான் வருது. பதில் சொல்லாம போயிட்டீங்களே சந்தியா. சந்தியா இருக்கீங்களா? சரி, இப்ப உங்களுக்கு வேற கேக்கட்டுமா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரி, ஓகே. ரம்யா ரொம்ப ருசியான ரசம் ரெடி பண்ணா. ரம்யா ரொம்ப ருசியான ரசம் ரெடி பண்ணா. இதுல எத்தனை ரா இருக்கு? ரெண்டு. ரெடியும் கிட்டத்தட்ட வந்து ரா தான் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா விளாண்டுங்க. ரொம்ப நன்றி சந்தியா. நன்றி சந்தியா. ரெடிக்கு ரா வருமா ரே வருமா?
1: ரே தான்
0: வரும். ஆங்கில வார்த்தையை தமிழ்ல சொல்றப்ப இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. இருந்தாலும் சூப்பரா விளாண்டிங்க சந்தியா, ரொம்ப நன்றி. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுபா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அற்புதமான விளையாட்டு, எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டு தான் இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் எங்களுக்கு 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் மக்களை வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவோட நேரம் 10:01 தாண்டி போயிட்டு இருக்கு. வாகை சுடவா நிகழ்ச்சியில் இன்னும் யாராவது கால் பண்ணி விளையாடுனா மறக்காம கால் பண்ணுங்க. நாங்கள் சொல்ற நம்பருக்கு
2: அதாவது 9787070708 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து இந்த எத்தனை முறை அப்படின்ற கேம்ல ஜாலியாக விளாடலாம்.
1: இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, மீனா மினிக்கி அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் பிடிச்சிருந்தா அந்த பாடலோட கருத்துங்களும் அனுப்புங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைந்திருக்காங்க. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மயமுதலிருந்து கலைச்செல்வி அன்பு பிரதீபா. அன்பு திவாகர் அவர்களே,
2: அன்பு கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: அன்பான பிரதீபா, அருமையா இருக்க.
2: சூப்பர் சூப்பர் அக்கா, இப்படி போயிட்டு இருக்கு.
1: வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி அக்கா.
3: இன்னைக்கு என்ன மௌன விரதமா?
1: நீங்க பேசிட்டு இருக்கீங்க, பேசுறப்ப குறுக்க எப்படி பேச முடியும்?
2: விளையாண்டுருவோமா?
1: ஓகே அக்கா, உங்களுக்கான முதல் வாக்கியம் மாலதி மல்லிகை மாலை மாடியில் வைத்தாள். மாலதி மல்லிகை மாலை மாடியில் வைத்தாள், இதுல எத்தனை மா இருக்கு?
3: மாலதி மல்லிகை மாலை மாடியில் வைத்தார், அஞ்சு மா இருக்கு.
1: அஞ்சு மாவா? மாலதி மல்லிகை மாலை மாடியில் வைத்தாள், இதுல எப்படி அஞ்சு மா வரும்?
3: மாலதி மாலையில்
1: சென்று சாம்பார் சாப்பிட்டான். சரவணன் சைக்கிளில் சென்று சாம்பார் சாப்பிட்டான், சா எத்தனை வருது? மூணு சா வருதா? நல்லா தெரியுமா?
3: நல்லா தெரியும்.
1: பவித்ரா புது பை பார்த்து வாங்கினால், பவித்ரா புது பை பார்த்து வாங்கினால், இதுல எத்தனை பா வருது?
3: ரெண்டு பா வருது.
1: ரெண்டு பா வருது. சூப்பர் கலைச்செல்வி அக்கா, அருமையா இருந்தீங்க, ரொம்ப நன்றி அக்கா. மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு மக்களே. ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, ரெண்டு பாட்டையும் கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கு ஆனந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான விளையாட்டு, எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவோம், அந்த வாக்கியமில் ஒரு சில எழுத்துக்களை பயன்படுத்துவோம், ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைகளில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கேட்போம், அதை நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிக்க நம்ம இருக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பாக்கர் மற்றும் பிரதிப்போட ஜாலியாக விளையாடலாம். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:20 தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு அருமையான காலை பொழுதில் உங்களோட ஜாலியாக திவாகர் மற்றும் பிரதீபா இந்த ஒரு விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு, நினைச்சதே கிடைக்கலனா அப்படிங்கிற பாடலும் தரி இசை பாடலும் கேட்டு வந்திருப்பீங்க. ரெண்டு பாடலும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரெண்டு பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களை சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம்.
6: அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: விளையாடலாமா?
6: ஓகேண்ணா. உங்களுக்கான முதல் வாக்கியம் என்னன்னா,
4: பாபு புது பேனா பையில் போட்டான். பாபு புது பேனா பையில் போட்டான். இதுல எத்தனை பா இருக்கண்ணா?
6: இல்லண்ணா,
4: பாபு புது பேனா பையில் போட்டான். இதுல எப்படின்னா ரெண்டு பா இருக்கு. காய்கறி வாங்க கடைக்கு போனால், கலா காலையில் காய்கறி வாங்க கடைக்கு போனால். இதுல எத்தனை கா
7: இருக்குண்ணா?
4: கலா காலையில் காய்கறி வாங்க கடைக்கு போனால். அடுத்து, மணி மாம்பழம் சாப்பிட மாடிக்கு சென்றான். மணி மாம்பழம் சாப்பிட மாடிக்கு சென்றான். இதுல எத்தனை மா
7: இருக்குண்ணா?
4: அருமை அருமை. சூப்பரா, நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா.
7: நன்றி.
4: அதாவது மக்களே, உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வாக்கியம் கொடுப்போம், அந்த வாக்கியத்தில் இருக்கிற எழுத்துக்களை கேட்போம். அது குறில் எழுத்துக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நெடில் எழுத்துக்களாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த எழுத்தை கேட்டால் அந்த எழுத்தை மட்டும்தான் சொல்லணும். அந்த எழுத்தோட வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் நீங்கள் கணக்கில் சேர்த்தக்கூடாது. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கணா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு சொல்லுங்க திவாகரனா.
2: எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இருக்காம கால் பண்ணுங்கள். 9787070107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலி விளையாடலாம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு டைலாக் ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அதில் கொடுத்துருக்க அந்த வார்த்தைகளில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்போம். அதாவது எல்லா வார்த்தைகளையும் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு கேட்க மாட்டோம். இப்போ இந்த வாக்கியத்தில் வா எழுத்து எத்தனை முறை வந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கேட்போம், அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா
1: இருக்கோம்.
2: நல்லா போயிட்டு இருக்கேண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்?
2: இப்போ நான் உங்ககிட்ட ஒரு லைன் ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அதுல இருக்கக்கூடிய வாக்கியத்துல கா எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, சா எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கறது கேப்பா, அதை நீங்க சொல்லணும்ண்ணா.
3: விளையாடுவோமாண்ணா? கண்டிப்பா.
2: ரம்யா ரசம் சாப்பிட்டால் ரா எத்தனை டைம் இருக்கு? ரம்யா ரெண்டு வாட்டி. இதுல குரில் நெடில் அப்படிங்கறதையும் சேர்த்துக்கலாம்னா, ஆனா அந்த ரா வரிசைனா அந்த வரிசையில இருக்க வார்த்தைகள் எழுத்துக்கள்லாம் சேர்த்தக்கூடாது, சரிங்களா? ரமேஷ் ரோட்டில் 2 ரூபாய் ரசீது எடுத்தான். ரமேஷ் ரோட்டில் 2 ரூபாய் ரசீது எடுத்தான். இதுல ரா எத்தனை டைம் வந்திருக்கு?
3: ரமேஷ் ரோட்டில்
2: 2 ரூபாய் ரசீது எடுத்தான்.
1: ரமேஷ்
2: ரோட்டில் 2 ரூபாய் ரசீது எடுத்தான்.
1: ரெண்டு ரானோ
3: இல்லப்பா, ரெண்டு அப்புறமா ரசீது.
2: ரெண்டு ராதானா, ரெண்டுக்கு ரே தானே வரும். ரெண்டு
3: ரசீது
2: ரசீது ரமேஷ் பலாப்பழம் பார்த்து வாங்கினான். பாலா பலாப்பழம் பார்த்து வாங்கினான். எத்தனை பா
3: இருக்கண்ணா?
2: குரில் இல்ல, குரில் நெடில் ரெண்டு செய்தி சொல்லலாம். பலாப்பழம் பார்த்து வாங்கினான். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம எத்தனை முறை அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியம்ல நிறைய வார்த்தைகள் இருக்கும்ல, அந்த வார்த்தைகளில் ஒரு எழுத்தை கேட்டு இந்த எழுத்து எத்தனை முறை வந்துச்சு அப்படிங்கிறத கேட்போம். அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும்.
7: ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளையாட நினைச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? கால் பண்ணுங்க 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ இந்த கேம்ல நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டே இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ, வணக்கம். சூப்பரா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் ராமு அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
8: விளையாடுறோம்
6: தெரியுமா?
7: ஓகே, நான் உங்களுக்கான முதல் வாக்கியம், ராஜா 2 ரொட்டி ருசியா ரசிச்சு சாப்பிட்டான்.
6: ராஜா 2 ரொட்டி ருசியா ரசிச்சு சாப்பிட்டான்.
7: இதுல ரா எத்தனை தடவை
8: இருக்குங்கண்ணா?
7: அண்ணா இல்லண்ணா, ராஜா 2 ரொட்டி ருசியா ரசிச்சு சாப்பிட்டான். சூப்பர், நான் ரொம்ப அருமையா விளாண்டீங்க.
6: அடுத்து, பாலா பால் வாங்க கடைக்கு போனான். பாலா பால் வாங்க கடைக்கு போனான். இதுல பா எத்தனை முறை
8: இருக்கண்ணா?
6: பாலா பால் வாங்க கடைக்கு போனான். சூப்பர் சூப்பர். அடுத்து, சரவணன் சின்ன சைக்கிளில் சத்தம் போட்டான். சரவணன் சின்ன சைக்கிளில் சத்தம் போட்டான். இதுல சா எத்தனை முறை இருக்கண்ணா? சரவணன் சின்ன சைக்கிளில் சத்தம்
8: போட்டான்.
6: இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர், நல்லா விளாண்டிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ராமு அண்ணா ஆர்டிஎம்ல இருந்து கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றிங்கண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடமா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். ஸோ என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, எத்தனை முறை இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமில் நீங்களும் விளாண்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நிலை எனக்கு கால் பண்ணிடுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நாங்களே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு
5: கேட்டீங்கன்னா, எத்தனை முறை இந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தோம், இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா,
4: அந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் ஒரு எழுத்தை சொல்லி எத்தனை முறை வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்போம். இந்த விளையாட்டை நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக சூப்பராக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல வளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
5: பிரதீபா.
4: நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பாய் பாய்.

வெப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? நெல் சாகுபடியை விட அதிக வருமானம் பந்தல் காய்கறிக்கு ரூபாய் 3 லட்சம் மானியம் தராங்க. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தமிழகத்துல பந்தல் அமைச்சு காய்கறி சாகுபடி செய்ய கூடிய விவசாயிகளுக்கு தோட்டக்கலை துறை சார்பில் 3 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. தமிழகத்துல பந்தல் அமைச்சு காய்கறி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில இந்த விஷயங்களை பண்றாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இதன் மூலமா விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கலைத்துறை தெரிவிக்கிறாங்க. பந்தல் அமைக்கக்கூடிய திட்டத்தின் கீழே 1/2 ஏக்கர் நிலத்துக்கு ரூபாய் 60,000, 1 ஏக்கருக்கு ரூபாய் 1.20 லட்சமோ, 1 ஹெக்டருக்கு ரூபாய் 3 லட்சமோ மானியம் வழங்கப்படுது. இந்த மானியம் அரசோட நிதி உதவியா வழங்கப்படுறதுனால விவசாயிகள் தொகையை திருப்பி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மானியம் பெற விரும்பக்கூடிய விவசாயிகள் தங்களோட ஒன்றியத்துல இருக்கக்கூடிய தோட்டக்கலை துறை அலுவலகத்தை அணுகி உதவி தோட்டக்கலை அலுவலர் அல்லது தோட்டக்கலை உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க பட்டா, சிட்டா, ஆதார் அட்டை, நகல் மற்றும் புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவைப்படுது. விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா அதிகாரிகளால அனுமதி வழங்கப்பட்டு பந்தல் அமைக்கலாம். பணிகள் முடிஞ்சதுமே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வாங்க. தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்கள்கிட்ட இருந்து அடங்கல் சான்றிதழ் பெற்று சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா மானிய தொகை விவசாயிகளோட வங்கி கணக்குல வர வைக்கப்படும். நெல் சாகுபடியோட ஒப்பிடுறப்ப பந்தல் காய்கறி சாகுபடி மூலமா அதிக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்காங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வாழப்பாடி சைடு, ஆத்தூர் சைடுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரவள்ளி சாகுபடி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கீரை சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சாகுபடி வழிமுறைகளை மேற்கொள்றாங்க. இந்த மானியம் தர்றதுனால இப்ப மாற்று பயிர் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா அவங்க கேட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. தோட்டக்கலை துறையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்களையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க என்ன பாடல்ன்றத கேட்டறலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நைட்ரஜனோட நண்பன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை ஐயா வந்து பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இலையில எந்த மாதிரி அமினோ அமிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம்.
5: சோ இது ஒன்னு. இப்போ அதே போல இப்போ நைட்ரஜன் நீங்க கொடுக்குறீங்க, இப்போ நைட்ரஜனோட நண்பர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரஜன் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க சல்ஃபர் கொடுக்கணும், மாலிப்டினம் கொடுக்கணும், மெக்னீசியம் கொடுக்கணும். இது ஏன் அப்படின்னா, ஒரு நைட்ரஜன் பயிர் எடுத்துக்குதுன்னா அதை எடுத்துட்டு அது அமினோ அமிலமாவோ புரதமாவோ மாறணும். இந்த அமினோ அமிலம் புரதமா மாறும் பொழுது அங்கே சல்ஃபர் தேவை. ஸோ நீங்க 10 ppm நைட்ரஜன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல 1 ppm சல்ஃபரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க கொடுக்கற நைட்ரஜன் பயிர்ல புரதமா மாறும். அந்த சல்ஃபர் அங்க இல்ல அப்படின்னா அந்த இலையில அந்த அமினோ அமிலம் இல்ல அமினோ அமிலமாவே இருக்கும், புரதமா மாறாது. புரதமா மாறல அப்படின்னா அந்த இடத்துல பூச்சி தாக்குதல் வரும். எந்த ஒரு பயிர்லையோ இலையிலையும் செரிக்கப்படாத உணவுகள், அதாவது அமோனியாவோ நைட்ரேட்டாவோ ஒரு நைட்ரஜன் இலையில இருக்குது அப்படின்னா அங்கேதான் பூச்சி தாக்குதல்கள் ரொம்ப அதிகமாக வரும். எப்போ அந்த பயிர் அந்த நைட்ரேட்டையும்

0: அந்த அமோனியாவையும் அமினோ அமிலத்துல இருந்து புரதமா மாத்துதோ அங்கே பூச்சி தாக்குதல் வராது. இதுவும் அறிவியல். அப்போ நம்ம நைட்ரஜன் 10 ppm, 10 ppm ஒரு அளவுகோல், என்ன புரிஞ்சுக்கணும்னா மில்லிகிராம் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிலோ மண்ணுல 10 mg நைட்ரஜன் இருக்குன்னா அந்த இடத்துல 1 mg சல்ஃபர் இருக்கணும். ஸோ இது இது ஒரு கோட்பாடு மல்டர்ஸ் சார்ட்ல. ஸோ நைட்ரஜன் கொடுக்கும்போது நம்ம சல்ஃபரும் சேர்த்து கொடுக்கணும். அதே போல மாலிப்டினம், மாலிப்டினம் எங்க தேவை அப்படின்னா ஒரு பயிர் மண்ணில் இருந்து நைட்ரேட் எடுக்குது அப்படின்னா அந்த நைட்ரேட் பயிரில் என்னவா மாறும்னா அமோனியாவா மாறும். இந்த அமோனியம் அமினோ அமிலமா மாறும். இந்த அமோனியால இருந்து அமினோ அமிலமா மாறுறதுக்கு பயிரில் மாலிப்டினம் தேவை. மாலிப்டினம் இல்லை அப்படின்னா அந்த அமோனியம் அமினோ அமிலமா மாறாது. மறுபடியும் அது அமோனியாவே இலையில தங்கும், அங்கே பூச்சி தாக்குதல்கள் வரும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பயிர்ல மாலிப்டினம் தேவை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: வயல் ஓட்டுறது, கரும்பு பதிக்கிறது எல்லாம் ஒரு 70,000 ஆயிரும். அப்புறம் நாங்கள் அறுவடையப்போ மார்க்கெட் ரேட்டை போட்டு 1,00,000 பக்கமாக 1,20,000 பக்கமாக வரும். செலவு போய் எங்களுக்கு ஒரு 50-50 கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கட்டையை நல்லா பதமாக நாங்கள் வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, ஒரு 5-6 இந்த கரும்பு நடவ தேவையில்லை. அதே கட்டையை சுத்தம் பண்ணி எரு வச்சு வச்சு திரும்ப மாட்டில் ஏறு ஓட்டி அதை பராமரிச்சுமா ஒரு 5 வரைக்கும் பச்சை கரும்பு வருங்க. அதையே நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சோகையெல்லாம் பற்ற வச்சு எடுத்துட்டு அதுக்கு வந்து எருவெல்லாம் வச்சுட்டு உரம் வச்சு கொத்தி விட்டுருவோம் ஒரு தடவை. அப்புறம் திரும்ப பயிர் வந்து ஒரு அடி எந்திரிச்ச அப்புறம் ஏர் மாடு வச்சு ஓட்டிட்டு அதுக்கு உரம் வச்சு ஆளுங்களை விட்டு மண் அணைச்சிருவோம். அணைச்சிட்டுமா அவ்வளோதான் விட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 கழிச்சு சின்ன சின்ன பூண்டு இதெல்லாம் முளைக்கும், அதை ஒரு 5 வச்சு க்ளீன் பண்ணி விட்டுங்களா. அப்புறம் கரும்பு வளர ஆரம்பிச்சிரும். அப்புறம் தண்ணி பாய்க்கிற மட்டும் தான் வேலை. அது சோவையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணால் கூட நல்லா தாங்க வளரும். உங்கள் கூலி அதிகமாகுதுங்களா? இந்த 100 திட்டத்தில் வந்து எங்களுடைய ஆட்கள் வந்து நிறையா வேஸ்ட் பண்ணுறாங்க, விவசாயத்துக்கே யூஸ் பண்ண முடியலைங்க. எல்லாம் சும்மா அவங்க வந்து வந்து ஏரியில் அந்த மண்ணு எடுக்க தேவையில்லை. இப்படி எடுக்கிறதா இருந்தால் அந்த வேலி முள் இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா, அந்த முள்ளு க்ளீன் பண்ணால் கூட ஆகும். நீங்கள் சும்மா ஒரு 2 உட்காந்து வேலை செஞ்சுட்டு வேஸ்ட்டான நியாயம்தான் பேசுகிறாங்களே ஒழிஞ்சு, இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயங்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான கவர்மெண்ட் வந்து எங்கே சப்போர்ட்டும் பண்ணுறது இல்லைங்க. அந்த 100 திட்டத்தை வந்து 125 பண்ணிக்கிறாங்க. அந்த ஆளுங்களை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் காசு அவங்க கொஞ்சம் காசு கொடுத்தா கூட யூஸ் ஆகும். ஆனால் அந்த திட்டமே வேஸ்ட்டுங்க, அது விவசாயத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்குது. அது ஆட்கள் பற்றாக்குறைன்னா இந்த பிளானே தேவையில்லைங்க. 120 நாள் 125 வேஸ்ட்டு. அந்த காசு வந்து அவங்களுக்கு கையில் கூட கொடுத்துட்டுமே, மற்ற விவசாய பணிகளுக்கு யூஸ் பண்ணாங்களா கூட நல்லா இருக்குங்க.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய விவசாய பெருமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு விவசாயத்துல சிரமமா இருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இத நம்மளுமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நானோ தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சர்மிளா அர்ஹகில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ உரங்கள் என்ன காரணங்களுக்காக விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இப்ப வந்து அதே மாதிரி சாம்பல் சத்துக்கும் இதே மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மெயினா வந்து இப்போ நுண்ணூட்ட சத்துக்கள் பாத்தீங்கன்னா ஜிங்க், அயன், அதுக்காக ஏன்னா பாஸ்பரஸ் ஒரு மண்ணுல வந்து பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து அதிகமாகும் போது துத்தநாக சத்து வந்து குறைஞ்சிரும். ஏன்னா வந்து இந்த மணிச்சத்து வந்து துத்தநாகத்தோட உறிஞ்சுதலை வந்து கம்மி பண்ணிரும். சோ வந்து அதனாலதான் வந்து இப்ப நிறைய இடங்கள்ல வந்து துரிங்கோட குறைபாடு அதிகமாக இருக்கும். நிறைய இடங்கள்ல இப்ப தஞ்சாவூர் ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் கண்டன் மணிச்சத்து அதிகமாக இருக்கும், துத்தநாக சத்து வந்து குறைவா இருக்கும். சோ அந்த மாதிரி இது பண்றதுக்காக தான் நாங்க வந்து இப்ப நானோ உரங்கள்ல நுண்ணூட்ட சத்துக்களை ஆட் பண்ணி நாங்க மெயினா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்னோலிபிட்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு பாக்டீரியாவில இருந்து எடுக்கிற ஒரு துகள், அதுல வந்து நாங்க ராம்னோலிபிட் துத்தநாகத்தை வந்து லோட் பண்ணி நாங்க வந்து ஸ்லோ ரிலீஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜிங்க வந்து துத்தநாகத்தை வந்து பயிருக்கு தேவையான அளவுக்கு வெளியிடுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நுண்ணூட்டங்கள்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து மண் துகளோட அதிகமா ஒட்டிக்கும். அதாவது பயன்பாட்டு திறன்னு பாத்தீங்கன்னா நுண்ணூட்டங்களுக்கு 5 விழுக்காடுக்கும் குறைவு தான். அதனால வந்து அதோட பயன்பாட்டு திறனை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்து இந்த ராம்னோலிபிட்ஸ் யூஸ் பண்றோம். அது மாதிரி வந்து கைட்டோசான் யூஸ் பண்றோம். கைட்டோசான் எல்லாம் வந்து இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு பாலிமர் தான். அதெல்லாம் வந்து மண்ணுல போட்டாலும் மண்ணுக்கு வந்து எந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கும் சரி மற்ற எந்த உயிரினங்களுக்கும் எந்த கேடும் விளைவிக்கிறது இல்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட உர பயன்பாடு வந்து அதிகமா இருக்கு. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் பெனிஃபிட்ஸ் சொல்ற மாதிரி நம்ம வந்து அந்த தாங்கிகளும் வந்து பயிருக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜியோலைட் கைட்டோசான் எல்லாம் சொன்ன மாதிரி அதுவுமே வந்து மைக்ரோப்ஸுக்கு வந்து ஒரு பேஸா வந்து அது யூஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் நிறைய பேர் டிவி நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க இஃப்கோ நானோ யூரியா அப்படின்றது ஒண்ணு வந்திருக்கு. சோ அது வந்து இஃப்கோ நானோ யூரியா வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்றாங்க. அது நிறைய பயன்பாடு இருக்கு. இப்ப நம்ம யூனிவர்சிட்டியில தான் வந்து அதுக்கு ஆராய்ச்சிகள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஆராய்ச்சிகளின் படி அந்த நானோ யூரியா வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது ஈல்டு வந்து அதிகமா கிடைக்கிறது. அதாவது நாங்க அந்த பவானி சாகர்ல கோயம்புத்தூர்ல எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கோம்.
0: அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. வாங்க பாட்டு கேட்டு வந்துருவோம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: இப்போ ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்களை நம்பி வீட்டுக்குள்ளார வாழக்கூடிய குருவி காரைக்குடியில நெகிழ்ச்சியான இயற்கை உறவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். இயற்கையை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம், அதுக்கு நம்மளை போலவே இந்த உலகத்துல வாழக்கூடிய உரிமை உண்டு அப்படின்றத நம்ம உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க. காரைக்குடியில அவங்களோட வீட்டுல நடந்த ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியான அனுபவம் பகிர்ந்துகிட்டாங்க. தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம், மனிதர்களோட இணைஞ்சு வாழக்கூடிய குருவி, மனிதர்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ளார குருவிகள் கூடு கட்டி நம்மோடு இணைஞ்சு வாழ்றத நாம எப்பயாவது பார்த்துருக்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரைக்குடியில இருக்கக்கூடிய எங்களோட வீட்டுல அப்படி ஒரு அழகான அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களோட வீட்டுக்குள்ளார ஒரு குருவி அழகா கூடு கட்டி எங்களோடையே வசிச்சு வருது. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் அளிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொட்டில் கட்டிய கம்பியில தொங்கிய கூடு சில நாட்களுக்கு முன்னாடி வீட்டுல தொட்டில் கட்டுறதுக்காக பொருத்தப்பட்டிருந்த ஒரு கம்பியில அந்த குருவி சின்ன சின்னதா கூடு கட்ட தொடங்கி இருக்கு. ஆரம்பத்துல இது ஏதோ விளையாட்டாவோ இல்லனா தற்செயலாவோ கூடு கட்டுது அப்படின்ட்டு தான் நாங்க நினைச்சோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல தான் எங்களுக்கு உண்மையே புரிஞ்சுது. எங்களோட வீடே அதனுடைய பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி தெரிஞ்சே பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட வீட்டுக்குள்ளார தன்னோட கூட்டை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்திருக்காங்க. ஒரு சின்ன பறவை மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டுக்குள்ளார தன்னோட கூட்டை அமைச்சு அங்கேயே தங்க முடிவு செஞ்சிருக்கிறது எங்களுக்கு வியப்பா இருந்துச்சு. எங்களோட இணைஞ்ச குருவியின் அன்றாடம் வாழ்க்கை இப்ப அந்த குருவியின் அன்றாட வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையோட ஒரு விதமா இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மாலை சுமார் 5 மணி அளவுல அது வீட்டுக்கு வந்து மறுநாள் காலை சுமார் 7 மணி வரைக்கும் எங்களோடைய தங்குது. சில நேரங்கள்ல பகல்ல வெளியே போயிட்டு வருது. பல நேரங்கள்ல தன்னோட கூட்டிலேயே அமைதியா அமர்ந்திருக்குது. வானொலியையும் கேட்கக்கூடிய சின்ன சிறு விருந்தினர். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களோட வீட்டுல வானொலி ஒலிக்கிறப்ப அதுவும் அமைதியா கேக்குற மாதிரி கூட்டுல அமர்ந்திருக்கு. என்னங்க இதெல்லாம் கேக்கும் போதே அப்படியே ரொம்ப வியப்பா இருக்கு இல்லையா? நாங்க பேசிட்டு இருக்கிறதையும் அது கேட்டுட்டே இருக்கும். எங்களோட வீட்டு சூழலையும் எங்களுடைய இருப்பையும் அது இயல்பா ஏற்றுக்குச்சு அப்படின்றத போல தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குருவி பெரிய நம்பிக்கை. ஒரு சின்ன குருவி ஆனா அது எங்க கிட்ட காட்டக்கூடிய நம்பிக்கை ரொம்ப பெருசு. பொதுவா மனிதர்களோட நடமாட்டத்தை கண்டு பறவைகள் அஞ்சுவது இயல்பு. ஆனா இந்த குருவியோ எங்களை அச்சுறுத்தலாம் நினைக்காம எங்களோட வீட்டையே தன்னோட பாதுகாப்பான இருப்பிடமா ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி

இருக்காங்க. என்னங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லா உயிர்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சிருப்போம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த ஒரு உண்மை கதையோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. சோ தொடர்ச்சியா சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஒரு புது முகங்களோட உங்களை வந்து சந்திப்பேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு யாரு நம்ம கூட இணைஞ்சு பேச போறாங்க அப்படின்னா, ரெண்டு பிசினஸ் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ணிட்டு 9 to 5 ஜாபையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் உமன் கிட்டதான் இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேச போறோம். அக்கா வணக்கம்க்கா.
2: வணக்கம்க்கா.
1: அக்கா உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி சொல்லிருங்கக்கா.
2: என்னோட பேர் வந்து சுமதி, வைஃப் ஆஃப் சண்முக சுந்தரம். நாங்க இங்க அபினவம் கிராமம், எத்தாப்பூர் பேரூராட்சியில, வெள்ளைமலை டிஸ்ட்ரிக்ட், சேலம் மாவட்டம். நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். எனக்கு 2 பசங்க.
1: ஓகேக்கா. அக்கா என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா?
2: நான் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னா, இப்போ பேங்க்ல வந்து பிரைவேட் பேங்க்ல பிசியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது 2015 இருந்தே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2015 இருந்து பிசியாவே ஒர்க் பண்ணிட்டு பசங்களையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு. அந்த பிசியா ஒர்க் பண்றப்பதான் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவா இன்கம் ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு அந்த நாப்கின் பத்தின ஒரு அவேர்னஸ் பண்ணலாம்ன்றது தோணுச்சு.
1: நாப்கின் பத்தி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க, சோ அது என்ன மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு

0: எங்களுக்கு ஆதம் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்கக்கா.
1: இப்ப நாப்கின் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ ஸ்கூல்ல காலேஜஸ்ல இல்ல நம்ம வீடு பக்கத்துல இருக்கவங்க யார்கிட்டயா இருந்தாலும் இந்த நாப்கினை பத்தி ஏன் நம்ம ஒரு அவேர்னஸ் சொல்லணும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சுன்னா, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி முடிஞ்சு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது பேபிக்கு அதுக்கப்புறம் வந்து ஓவர் வெயிட் ஆயிட்டேன் நானு. அப்போ ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்க செக் பண்ணதை என்ன சொன்னாங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய, அதோட இர்ரெகுலர் பீரியட்ஸோட சேர்ந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன ஆயிடுச்சுனாக்கு பிசிஓடி ப்ராப்ளமும் சொல்லிட்டாங்க. இதனாலதான் உங்களுக்கு ஓவர் வெயிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு வந்து இதுக்கு டெலிவரிக்கு முன்னாடி வரைக்குமே பிசிஓடி ப்ராப்ளமோ இரகுலர் பீரியட் அந்த மாதிரி எதுவுமே எல்லாம் இருந்தது இல்ல. ஆனா நம்ம அப்பயுமே நாப்கின் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஆனா அப்ப நாப்கினாலதான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கோங்கறத வந்து எனக்கு சரியா ஐடென்டிஃபை பண்ணவும் முடியல, எனக்கு தெரியவும் இல்லை. சரி ஓகே, நமக்கு ஏதோ குழந்தைங்க பிறந்தப்புறம் இது எல்லாருக்கும் வர கம்ப்ளைண்ட்ங்கிற மாதிரி தான் திரும்பவும் நான் அப்படியேதான் போனேன். 2013 இருந்து கிட்டத்தட்ட 17 வரைக்குமே அப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. ஏதோ பீரியட்ஸ்னா இப்படிதான், இதுதான் நமக்கு வேற வழி இல்லைன்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணிட்டே இருந்தப்பதான் இந்த நாப்கின் பத்தின கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் நிறைய தேட ஆரம்பிச்சேன், நாப்கினால என்னென்ன ப்ராப்ளம் வந்து வருது லேடிஸ்க்கு, அதை எப்படி அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வெளியில வர முடியும், அதுக்கு மாத்தி என்ன பண்ண முடியும்ன்றத தேட ஆரம்பிக்கிறப்பதான் அப்போ ஒரு பிராண்டான நம்ம நாப்கின் வந்து நம்ம பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூஸ் பண்ணி பார்த்தப்பறம் எனக்கு அதோட யூஸ் எல்லாமே ரொம்ப ஓகேவா இருந்துச்சு. சரி நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம், இதை தெரியாம தானே இன்னைக்கு சமூகத்துல எத்தனை பேர் இருக்காங்கல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பாக்கா, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். இப்ப அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்ணி என் கூட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்க முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 வருஷம் இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நம்ம கூட தொழில் முனைவோர் சுமதி அக்கா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. சோ தொடர்ச்சியா அவங்க கூட இப்ப நம்ம பேசிடலாம். அக்கா, இந்த அவேர்னஸ் எல்லாம் நீங்க தொடர்ச்சியா என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க அக்கா?
3: 6th படிக்கிற குழந்தையில இருந்து ஒரு 49-50 வயசு அவங்களுக்கு மெனோபாஸ் வந்து பீரியட்ஸ் நிக்கிற வரைக்குமே, பீரியட்ஸ்னாலே லேடிஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிளா மட்டும்தான் ஃபேஸ் பண்றாங்க. யாரும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் அட்டன் பண்றப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறாங்க, எல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அடுத்து அந்த குழந்தை என்ன ஆகுது, செகண்ட் மந்த் பீரியட் ரெகுலரா வர்றதில்ல. ஆனா அதுக்கப்புறம் 6 மந்த், 1 இயர், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அது நாப்கின் மட்டும்தான் இதுக்கு காரணமான்னு கேட்டாலும் இல்ல. ஏன்னா இப்ப இருக்க சாப்பாடு அது எல்லாமே வந்து பிரச்சனை தான் இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்டு, நிறைய மைதா இருக்கிறத எடுத்துக்கிறாங்க. பிளஸ் வந்து சிக்கன் ரைஸ், பேக்கெட் நிறைச்ச ஐட்டம், கூல் ட்ரிங்க்ஸ். இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் எந்த மாதிரி சாப்பாடு லைக் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, வீட்டுல சமைக்கிற சாப்பாடை விட அப்படியே அடுத்த செகண்ட் கைக்கு என்ன வருங்கிற மாதிரி யோசிச்சுதான் அந்த பிள்ளைங்க அதை சாப்பிட்டே பழகிட்டாங்க. எப்படி மொபைலுக்கு அடிக்ட் ஆகி போயிட்டாங்களோ அதே மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்திலயும் நல்லதை கொடுத்தா தொடக்கூட மாட்டாங்க. அப்ப எல்லாமே சேர்த்துதானே பிரச்சனையா வருது. அப்ப நம்ம இதை அவேர்னஸா கொண்டு போய் சேர்ப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் நாப்கின்ஸ் பத்தி. நாங்க
1: அக்கா அதே நேரத்துல இந்த விழிப்புணர்வு பணியை நீங்க தொடர்ச்சியா செய்யும் போது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்ச முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சுக்கா?
3: ஆரம்ப காலத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற விஷயம் வந்து பொது இடத்துல பேசக்கூடாதுன்ற மாதிரி நம்மள வந்து, இப்ப லேடிஸ்னாலே பீரியட்ஸ்னா கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க முதல் விஷயம். அதே மாதிரி இப்ப ஒரு பொண்ணு பீரியட்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்க அப்பா கிட்டயோ அவங்க அண்ணன் தங்க கிட்ட சொல்றதுக்கு கூட தப்புன்ற மாதிரிதான் அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் பேர பெண்கள் எல்லாத்தையுமே அப்படிதான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம போய் அந்த விஷயத்த சமூகத்துல இப்ப சொல்றோம்னா வச்சுக்கோங்களேன், பீரியட்ஸ்னா இப்படிதான், இதெல்லாம் பிரச்சனை வரும், இதுக்கு நம்ம மாத்தி இந்த மாதிரி பண்ணலாம்னு பேச வரப்போ அவங்க வந்து அதை பெருசா காது கொடுத்து கேக்குறது இல்ல. அப்படியே நம்ம பேசுறப்போ முகம் சுளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது முகம் சுளிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்ப ஒரு பொண்ணு நம்ம இருக்கோம்னா நம்ம எந்த இடத்துல வந்து ஒரு முழுமை அடையறோம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னொரு குழந்தைய பெத்தெடுக்கிறப்பதான். ஆனா இப்ப எல்லாருமே நாப்கின் அவேர்னஸ் கிடையாது, ஒரு ஃபுட்டு வந்து எப்படி நம்ம குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறது தெரியல, எல்லாமே அப்படியே கொடுத்துட்டே வராங்க. ஆனா அந்த குழந்தைங்க வந்து 5th படிக்கிறப்ப ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அந்த என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 13-14 வயசுங்கிறப்போ அதுக்கு கொஞ்சம் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். 5th ஏஜ் அட்டன் பண்றாங்க ஒரு பொண்ணு, அப்ப நம்மளோட உணவு முறையும் ரொம்ப தப்பா தானே இருக்கு. அப்ப நம்ம தான் மாத்தணுங்கிற எல்லாத்தையுமே.
1: இந்த அவேர்னஸ் எதுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் இதன் மூலமா என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றதையுமே நீங்க வந்து சூப்பரா பகிர்ந்துகிட்டீங்க. ஸோ இந்த சின்ன வயசுலயே இந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் வந்து கம்மியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறது மூலமா. கண்டிப்பா கண்டிப்பாக்கா நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சுமதி அக்கா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நம்ம கூட சுமதி அக்கா தான் தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துகிட்டாங்க. இப்பயுமே இன்னும் சில விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா, அதே நேரத்துல இந்த பணியில நீங்க கவனிச்சிருக்கீங்களா, மாற்றம் வந்து நீங்க கண் கூட பாத்திருக்கீங்களா, இது வந்து ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கும் போது?
2: அதுதான், இப்ப ஒரு விஷயத்த நம்ம ஒரு டைம் சொன்னோம்னா யாருக்கும் புரியாது. இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்களே இருக்காங்கன்னா ஒரு டைம் இதை செய்யாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா திரும்ப திரும்ப இதை செய்யாத செய்யாத செய்யாதன்னு 10 தடவை சொல்றப்போ அந்த குழந்தைங்க 11வது தடவை அதை செய்ய போறப்பவே யோசிப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் பீரியட்ஸ்னா இப்படிதான், இதுக்கு நம்ம நாப்கினை மாத்தினா நமக்கான எல்லா இதுவுமே மாறும் நம்ம சொல்றப்போ முதல் தடவை அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு 3 தடவை 4 தடவை ஒரு 2 டைம் சொல்றோம், 3 டைம் சொல்றோம், 4வது டைம் அவங்க நம்மள நேர்ல பாக்குறப்ப அவங்க யோசிப்பாங்க, இவங்க சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப சொல்றப்போ நம்ம ஏன் அதை மாத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்துடும். இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நான் படுற கஷ்டம் வந்து என் பிள்ளைங்க படக்கூடாதுங்கிறதுதான் நினைக்கிறாங்க. அப்போ பேரண்ட் கிட்ட சரியான அவேர்னஸ் கொண்டு போய் நம்ம சேர்த்தோம்னாலே அவங்க வந்து பேரண்ட் மாத்தினாங்கன்னா பிள்ளைங்களை தானாவே மாறிடுவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா. அக்கா, இவ்வளோ நேரம் இந்த பிசிஓடி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் மற்றும் நம்மளோட வாழ்க்கை சார்ந்து தான் இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாப்கின் மூலியமாகவும் இதுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது
2: உண்மையிலே. அது எப்படி சொல்றதுன்னா, நாப்கின் மூலமா சாப்பாடு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு மந்த் பீரியட் அப்பவும் இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ போட்டா அப்போதைக்கு சரியாகுமே தவிர, இப்ப நம்ம எடுக்கிற இன்ஜெக்ஷன் டேப்லெட்டுக்கு பின்னாடி சைட் எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா, மொத விஷயம். எல்லாருக்கிட்டையும் பெரிய அவேர்னஸா நான் என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப ஒரு பேடு வாங்குறீங்க, அதோட இன்கிரீடியன்ட் என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பேக்ல திருப்பி பாருங்க. அதே மாதிரி ஒரு பேடை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறப்போ ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணோம்னா திரும்ப அதை க்ளோஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும் அந்த நாப்கின்ல. ஜஸ்ட் ஒரு 40-50 ரூபாய்க்கு வாங்குற அந்த நாப்கின் வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டா அது நல்லது கிடையாது. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அங்க இருந்து வர பீரியட்ஸ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி தேவையில்லாத கழிவுகள் தான் நம்ம உடம்புல இருந்து வெளியில வருது. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் டஸ்டையும் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டோம், அந்த தேவையில்லாத கழிவுகளும் வெளியே வரப்போ அது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் கிரியேட் பண்ணும். இதுல இன்னொன்னு என்ன பண்ணோம்னா, நம்ம யூஸ் பண்ற அத்தனை நாப்கின்லயுமே டயாக்சின்ங்கிற ஒரு கெமிக்கல் வந்து கலக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ற நாப்கின் அத்தனையிலுமே பியூர் சர்ஜிக்கல் காட்டனை யூஸ் பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டோம்னா கிடையவே கிடையாது. எல்லாமே ரீசைக்கிள் காட்டன். ரீசைக்கிள் காட்டன்னா எப்படி சொல்றது, ஹாஸ்பிட்டல்ல ஃபேக்டரியில இருக்கிற எல்லா காட்டனையும் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குடோன்ல ஒரு இதுல கொட்டிட்டு பெரிய ஆலையில அதுல கிளீன் பண்றதுக்காக பிளீச்சிங் பவுடர் ஃபர்ஸ்ட் போடுறாங்க. ஏன்னு கேட்டா அது வந்து ரீசைக்கிள் காட்டன், அது அந்த பளிச்சுன்ற ஒயிட் வரணும்ல அதுக்காகவே வந்து ஃபர்ஸ்ட் பிளீச்சிங் பவுடர் போடுறாங்க. அது போடுறதுக்கு அப்புறம் அது ஃபுல்லா பளிச்சுன்னு ஆயிடுதுங்களா, ஆனதுக்கு அப்புறமா திரும்ப அதை எடுத்துட்டு பேர நம்ம இது பண்ணிட்டு மேல பிளாஸ்டிக் லேயர் ஒண்ணு வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் இது என்னதான் ரீசைக்கிள் காட்டன் நம்ம ஒயிட் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரதானே செய்யும். அதை யூஸ் பண்றதுக்காக பர்ஃபியூம் வந்து யூஸ் பண்றாங்க அந்த இடத்துல வாசனைக்காக. அந்த பேட்ல இருந்து ஒரு ஸ்மெல் வருது இல்ல நம்ம ஓபன் பண்றப்போ, அது எங்க இருந்து வருது? அந்த நம்ம பாடி ஸ்ப்ரே நம்ம மேல படாம நம்ம ட்ரெஸ்லதான் படணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யூஸ் பண்ற இன்னர் பார்ட்ல ஒரு வாசனை வருதுன்னா அப்ப அதுவும் ஒரு வகையான ஸ்ப்ரே இதுதானே. அப்ப நம்ம அது இன்னர் பார்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர வர பிளாஸ்டிக்கு டயாக்சின் சிலிக்கான் ஜெல்லு, சிலிக்கான் ஜெல் எதுல இருந்து வரும்னு யோசிச்சு பாருங்க. பெட்ரோலியம் அந்த இதுல கழிவுகள்ல இருந்து எடுக்கிறது, அந்த சிலிக்கான் ஜெல்லுல இருந்து தான் அந்த அப்சர்வேட்டிங் கிடைக்குது. அதை வந்து நம்ம நாப்கின்ல வச்சு இது பண்றாங்க தயாரிக்கும் போதே. அதெல்லாம் எவ்வளவு பெரிய சரியான அவேர்னஸ் பேரண்ட் கிட்ட கொண்டு போய் நீ கண்டிப்பா சேர்த்துதான் ஆகணும், ஏன்னா வேற வழியே கிடையாது.
1: கண்டிப்பா காசோ, எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அதை அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக்கா, நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துகிட்டீங்க. சோ இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சுமதி அக்கா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேக்கிட்டா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கடைசியா ஒன்னு நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதா பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் மாளிக காதலித்த நாட்களை நீயும்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. இன்னைக்கு சுமதி அக்கா நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க கூட நம்ம பேசிடலாம். அக்கா, தொடர்ச்சியா இந்த உங்களோட அந்த பேங்க் வேலை மற்றும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது, இது ரெண்டையுமே எப்படிக்கா ஒரே சமயத்துல நீங்க மேனேஜ் பண்றீங்க?
2: இப்போ நம்ம பேங்க்குக்கு போறப்போ நமக்கு வந்து பேங்க்குக்கு உள்ள ஒர்க் இல்லைங்களா, பிசின்றதுனால ஃபீல்டு ஒர்க் தான். நம்ம நிறைய ஊர்களுக்கு வந்து பைக்ல போறோம், அங்க பலதரப்பட்ட மக்களை வந்து பாக்குறோம். யோசிப்பாங்க அந்த இடத்துல, அவங்க மிஸ் பண்ணாலும் அடுத்து வரப்போ ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நம்மளால ஒருத்தங்க மாறட்டுமே அது பெரிய விஷயம் தானே. அந்த ஒருத்தங்க 10 பேரை மாத்திடுவாங்க, நம்மளால எல்லாரையும் மாற்ற முடியாது. ஆனா நம்ம திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி ஒருத்தர் 100ல் 1 மாத்தனம்னா அந்த ஒருத்தர் வந்து 10 பேரை மாத்துவாங்க, அந்த 10 பேர் 1000 பேரை மாத்துவாங்க. இப்படியே போக போக போக இப்ப இருக்க ஜென்ரேஷன் இப்படி இருந்துச்சுனாலும் இன் ஃபியூச்சர்ல வர ஜென்ரேஷன் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு புண்ணியம் சேர்த்து வச்சுதான் ஒரு சின்ன சந்தோஷம். இதுல நம்மளோட சுயநலம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா. சோ நம்ம ஒருத்தரை மாத்தினாலே போதும், அவங்க வந்து ஒரு 10 பேர் 100 பேர் இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம கண் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுல உங்களுக்கு வந்து யாருக்கா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க இப்போ வரைக்கும்?
2: இப்போ வரைக்கும் எங்க வீட்டுக்காரரு, என்னோட சிஸ்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. இப்போ நான் வெஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஜாயின் பண்ணிருக்கேன், அதுல வந்து என்னோட டவுன்லைன்ஸ் அப்ளைன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டிவ் தான். வீட்டுல ஒர்க்குன்னா பசங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவரு கொஞ்சம் வெளியில போயிடுவாரு, அவர் இருக்கப்ப அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால அப்படியே எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி சொல்றதுன்னா, ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறப்ப நமக்கும் நிறைய வந்து பிரச்சனை வரதான் செய்யுது. ஆனா அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் சேர்த்துட்டு வந்தோம் வைங்களேன். இப்ப நம்ம சொல்றோம், ஒரு பொண்ணு பீரியட்ஸ் ப்ராப்ளமா இருக்காங்க, அவங்க அந்த மந்த் வந்து பேட மாத்தி யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த மாசம் வந்து அந்த பொண்ணு எனக்கு இந்த மந்த் பீரியட்ஸ்ல வலி இல்ல, நான் நல்லா நிம்மதியா இருக்கேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 4 பேர்கிட்ட சொல்லுவேன்னு அந்த பொண்ணு சொல்ற அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு திருப்தி வரும் இல்லைங்களா. நமக்கு அந்த டயர்டோ சோர்வோ இருந்தாலும் அந்த ஒருத்தவங்களை மாத்திட்டோங்கிற அந்த

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுமதி அக்கா நம்ம கூட இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பயனுள்ளதா பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: அதே நேரத்தில் இப்போ கடைசியாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கக்கா? இந்த விழிப்புணர்வு சம்மந்தமாகவும் இல்லை மக்களோட இந்த வாழ்க்கை முறைகள்லாம் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கக்கா?
7: விழிப்புணர்வு சம்பந்தமாகவும் வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை வருஷமா நம்ம வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல பக்கத்துல இருக்க மளிகை கடையிலயோ ஏதோ ஒரு ஷாப்பிங்ல போயிட்டு ஷாப் பொருள் வாங்கிட்டுதான் இருக்கோம். மாசத்துல 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு யாராவது இப்ப வரைக்கும் ஒரு 10 ரூபாய் வந்து நீங்க என் கடையிலதான் பர்மனண்டா வாங்கிட்டே இருக்கீங்க, இதனால உங்களுக்கு வந்து நான் திரும்ப ஒரு 20 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி தருவாங்களான்னு கேட்டா தர மாட்டாங்க. அதே மாதிரி MRP விலையை விட ஒரு 1 ரூபாய் இன்னும் 2

0: ரூபா தான் குறைச்சு தருவாங்க. ஒரு 10 ரூபா பேஸ்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட தயாரிப்புக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 ரூபா 50 பைசா செலவாகும். அது வந்து திரும்ப நம்ம கைக்கு வந்து சேர்றப்போ 10 ரூபாயா ஆகுது. அந்த 10 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் 3.50க்கும் இடையில 6 ரூபா 50 பைசா வந்து இருக்கு. அது எல்லாமே எங்க போய் சேருதுன்னா மீடியா இடைத்தரகர்கள், எப்படி சொல்றது, விளம்பரதாரர்கள் தான் அதிகமா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம வரப்போ அதுல ஒரு பொருள் நேரடி விற்பனையா நம்ம கைக்கு வந்து வருது. அந்த 3 ரூபா 50 பைசானா 3 ரூபா 50 பைசா தான் நம்ம வாங்குறோம், அவ்வளவுதான் நமக்கு மீதி. அந்த 6 ரூபா 50 பைசா நமக்கே, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க இல்ல நமக்கு மேல இருக்கவங்க, அந்த மாதிரி எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நிறைய பேர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து தப்பான இடங்களுக்கு போய் 1 ரூபா 10 ரூபாய் கட்டினா 100 ரூபாயா தராங்க அது இதுன்னு சொல்லி ஏமாந்துட்டதுனால ஒரு சாதாரண விஷயத்தை கூட யாரும் நம்புறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம மாசம் மாசம் எப்படி ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கதானே போறோம் வீட்டுக்கு, சோப்பு பிரஷ் பேஸ்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். இது எல்லாத்தையும் ஒரு கடையை மாத்தி நம்ம பொருளை வாங்குறதுனால நமக்கு தலைமுறைக்கான வருமானமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கம்பெனி சொன்னா அது கிட்டத்தட்ட 24 வருஷம் 22 வருஷம் நடந்துட்டு இருக்குதுங்கிறப்போ நம்ம ஏன் அதை நம்புறதுக்கு மறுக்கிறோம்? அப்போ ஒரு உண்மையான விஷயத்த வந்து நம்ப மாட்டாங்க. பொய்யா இப்ப ஒரு விளம்பரமோ இல்ல வந்து ஒரு பெரிய நடிகர்கள் வந்து இந்த விஷயம் இப்படிதான் இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது ஈஸியா புரியுது. ஆனா நேரடியா போய் ஒரு விஷயத்த சொல்றப்போ அவங்க அதை ஏத்துக்கவும் மறுக்கிறாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணணும், சாதாரண மக்களா இருந்தாலும் புரிதல் வேணும். இந்த நம்ம இதை வாங்குறோம், இது நல்ல பொருளா, ஃபர்ஸ்ட் உலக தரம் வாய்ந்த பொருளா, இதுல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட் என்னென்ன, இதோட தயாரிக்கிற கம்பெனி எங்க இருக்கு, இதோட முதலாளி யாரு, இது எப்படி நமக்கு வந்து சேருது, அது எல்லாமே சரியான ஒரு பொருளுமே, ஒரு பேஸ்ட், ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, எதுவாக வேணா இருக்கட்டும், நம்ம பார்த்து பார்த்து வாங்கி யூஸ் பண்றோம். நம்ம பண்ணாதானே நம்ம பிள்ளைங்களை நல்லா பாத்துக்க முடியும். ஏனோ தானோ எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுட்டு நம்ம கடைசியா பிரச்சனை வந்தப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கோம். அது யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் இங்க பெரிய இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சம்பாதிக்கிறது பூரா சேமிப்புக்குன்னு நினைச்சு சம்பாதிச்சு ஒரு பக்கம் சாப்பாட்டுக்காக செலவு பண்ணது போக மீதியை சேர்த்து வைக்கிறேன்னு விலை குறைவான பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு பணத்தை சேர்த்து வச்சுட்டு கடைசியா உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க 10 லட்ச ரூபா அங்க செலவாகுதுனாலும் இருக்கோ இல்லையோ கடனை வாங்கியாவது செலவு பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா சாதாரணமா ஒரு நல்ல விஷயத்துக்கு மாறுங்க, லைஃப் லாங் நல்லா இருக்கும், இன் ஃபியூச்சருக்கும் வருமானம் வரும்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் நமக்கு.
1: கண்டிப்பாக்கா. ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து தரமா இருக்கா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ண வேண்டியது நம்ம தான். ஸோ
0: உண்மைதான்,
1: இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. அண்டு உங்களோட இந்த விழிப்புணர்வு இதெல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மற்றும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க மூலியமா நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். வெறுமனே அந்த மாதத்துல 3 அல்லது 4 நாள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட் மூலியமா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கறதையுமே நாங்க வந்து இன்னைக்கு தெரிஞ்சு.
0: அந்த காலத்துல வந்து சாதாரணமா பெண்கள் வந்து வெறும் காட்டன் துணியை மட்டுமே யூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு யாருக்காவது குழந்தை பேரு பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அத்தனை பேருமே 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க 5 6 நிறைய குழந்தைங்களை தான் பெற்று எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப இருக்க இதுல நாப்கின் ஒரு சைடு வந்து லேடிஸ்க்கு நாப்கின் பிரச்சனைனா இன்னொரு சைடுல வந்து ஜென்ஸுக்கு வந்து டிராவலிங் அதிகம், அந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் எல்லாமே பிரச்சனை தான். நம்ம எதனாலன்னு யோசிச்சாலே எப்படி சரி பண்ண முடியும் நம்மளால யோசிக்க முடியும்.
1: கண்டிப்பாக்கா. அக்கா இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிக்கா.
0: நன்றிப்பா.
1: கண்டிப்பாக்கா. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டீங்க. அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட இன்னொரு புதிய முகத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீ அர்ணி. நன்றி டாடா பாபா நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்புல எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நாகராஜ் நான் வந்துட்டேங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, இந்த தலைப்பு நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த தலைப்புல பேசுறதுக்கு அவ்வளோ பிரியப்படுவாங்க. ஏன்னா தினமுமே இதை பத்தி தான் வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஒரு டீ கடையிலையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆபீஸ்லயா இருக்கட்டும், கண்டிப்பா இதை பத்தி ஒரு சின்ன டாக் இருக்கும். என்ன அப்படின்னா, கோல்டு ரேட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, அதாவது தாத்தா பாட்டி காலத்தெல்லாம், ஒரு 100 ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ஒரு பணம் போட்டாலும் ஒரு கிராம் அளவுக்கு தான் நம்மளால் எடுக்கிற முடிய அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கு. அதாவது இந்த தங்கம் விலை ஏறுது இல்லைங்களா, ஸோ இந்த விலை ஏற்றம் மக்களுக்கு சுமையாக இருக்கா, இல்லை முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கா? ஸோ இதுதான் இன்னைக்கான தலைப்பு. நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். காலையில் எந்திரிச்சு பேப்பரை நம்ம வந்து பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் பார்ப்போம் அப்படின்னா, தங்கம் விலை எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து குறைஞ்சிட்ருக்கு. குறையிறது கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக தான் வந்து குறையுது. ஆனால் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி, 6-7 மாதம்னு சொல்ல முடியாது, ஒரு 1 இயருக்கு முன்னாடி ரொம்ப பீக்கில் வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கோல்டு ரேட் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயமாகவும் வந்து இருக்குது. ரீசெண்டாக தான் வந்து விலையெல்லாம் வந்து குறைஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த தங்க விலை ஏற்றம் அப்படின்றப்ப மக்களுக்கு வந்து, நிறைய பேருக்கு வந்து, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சாதாரண மக்களுக்கு அந்த தங்கம் விலை ஏற்றம் அப்படின்றது ஒரு வருத்தமாக இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த ஒரு பக்குன்னு அந்த விலையேற்றம் இவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்க்கும்போது அப்படியே பக் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும், ஒரு வருத்தம் வரும். ஐயோயோ, தங்கம் வேறு சேர்க்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து மேரேஜ்லாம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது வருத்தமாக இருக்கும். ஆனால் முதலீட்டாளர்களுக்கு எப்போ கம்மியாகும், நம்ம போயிட்டு ஒரே அடியாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பாங்க. அப்புறம் வாங்கி வச்சா கொஞ்சம் காலத்தில் விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 types ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஒன்று முதலீட்டாளர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாமர மக்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேயர்கள்? நீங்கள் இந்த தங்கம் விலை ஏற்றம் அப்படின்றது மக்களுக்கு சுமையாக இருக்கா, இல்லை முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். நம்ம நிலையின் 9787707.8 இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நேயர்கள் கூட நம்ம வந்து பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
4: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைப்பு தான், அதாவது பிடிச்ச ஒரு விஷயம், கோல்டு. கோல்டுனா வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதிகமாக கோல்டு பயன்படுத்துகிற ஒரு நாடு எங்கே அப்படின்னா அது வந்து இந்தியா தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு, தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி தங்கத்தோட விலை எப்படி இருக்குது அப்படின்னா பல மடங்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தங்கம் விலை ஏற்றம் இருக்குது இல்லைங்களா, இது மக்களுக்கு சுமையாக இருக்கா இல்லை முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கா, அதுதான் இன்னைக்கான தலைப்பு. நம்ம கூட வந்து முதல் நேயராக ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க நகராஜ்?
5: சந்திரசேகர் அண்ணா வணக்கம் அண்ணா, ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்பா.
5: சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
6: என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதாவது ஒரு குண்டுமணி தங்கத்தை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எட்டாக்கனியாக இருக்குதுப்பா. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, 60 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. காரணம் மினிமலா இருந்தது தங்கத்தினுடைய ரேட், ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல எக்கச்சக்கமா அந்த காசு அப்படிங்கறது அந்த தங்கத்துல இருக்கிறதுனால நிறைய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு எட்டா கனியாவே மாறிடுச்சு. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அது அவ்வளவு ஒரு நிதிச்சுமை அப்படிங்கறதையும் ஏற்படுத்துது. சோ இந்த தங்கத்துக்கு அதிகமா காசு ஏறுவதற்கான காரணம், மக்கள் அதிகமா அதுல முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கறதுனாலதான். சோ உலகளாவிய ரீதியில பாத்தீங்கன்னா, தங்கத்திற்கான அந்த ஒரு பவுசு அப்படிங்கறது குறையல, இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய தான் இருக்கு. சோ மக்கள் வந்து அன்றைய காலகட்டத்துல சேமிச்சிருக்கிறவங்க அந்த காசு போட்டாங்க, அந்த தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மக்கள், புதுசா சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது புதுசா நம்ம தங்கம் வாங்கணும் ஒரு தேவைக்காக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது மிக மிக கஷ்டமாக ஒரு எட்டா கனியாகத்தான் இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தங்கம் ஒரு நாமினல் பிரைஸ்ல இருந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே நல்லது. ஆனா எக்கச்சக்கமா இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காசு ஏறதுனால அது எட்டா கனியா போய் நிறைய பேருக்கு ஒரு வித ஏக்கம் அப்படிங்கறதும், பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டு தங்கத்தை முதலீடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
7: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதாவது ஒரு எட்டா கனியா இன்னைக்கு வந்து அந்த தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி நேயர்கள் தொடர்ந்து இணைய போறாங்க. இப்ப பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ். டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.

0: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
1: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
0: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
1: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
0: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. தங்கம் விலை ஏற்றம் மக்களுக்கு சுமையா இருக்கா இல்ல முதலீடு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேயர்களும் இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
2: சோனா பண்பரின் நாகராஜ் அவர்களுக்கும் நம்ம அன்பு நேயர்களுக்கும் நண்பர்கள் வாழ்ந்து திருப்பூர் மாவட்டம் மோனூர் ஆதவன்
1: முதலீடு பண்றதுக்கு வாங்கறதுக்கு கூட இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் ரெண்டு பவுன் அப்படின்னு வாங்கிட்டு அந்த முதலீடு பண்றதுக்கு வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெரிய முதலீட்டாளர்கள் தான் அந்த அமௌண்ட் போட்டு அவ்வளவு வாங்க முடியுது. ஆனா ஒரு நார்மலா இருக்கிற பணத்தை வச்சு தங்கம் வாங்கவே முடியாம இருக்கு இல்லைங்களா?
2: ஏழை மக்கள் தங்கமலை நல்லாவே பாதிக்கப்படுறாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஒரு 10 பவுன் வாங்கினது
1: என்ன
2: ஆச்சு? அந்த செலவு ஒரு கல்யாணம் வாங்கி சிறிய அளவு தங்கம் வாங்குறோம், நல்ல முதலீடு பண்ணி இவன் மாதிரி தங்கத்தினுடைய விலை குறையணுங்க நாகராஜ்.
1: கண்டிப்பாங்க.
2: அப்பதான் அது முதலீடு கேட்டது. ஆனா ஏழையும் வாங்குற மாதிரி இவ்வளவு பவுன் மேல அதிகமா இருக்கு பொறிச்சு
1: விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம். பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: டேய் ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
5: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
5: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
2: ஓகேடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
5: என்ன கேள்வி கேட்க போற?
2: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
5: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
2: பால்கனி.
6: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில தங்கம் விலை ஏற்றம் அப்படியே வந்து படபடபடன்னு ஏறும், ஆனால் கம்மியாக குறையும். ஸோ இந்த தங்கம் விலை ஏற்றம் பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்ருக்கிறோம். அதாவது தங்கம் விலை ஏற்றம் மக்களுக்கு ஒரு சுமையாக இருக்கா, இல்லை முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி, நாகராஜ் நல்லா இருக்கீங்களா?
1: ஆ வணக்கம் அண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா.
2: அதாவது நான்
1: தங்கம் விலை ஏற்றம் இருக்கு
2: இல்லையாங்கண்ணா,
1: மக்களுக்கு சுமையா இருக்கா, இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதலீடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கா?
2: அதாவது
1: உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: முதலீடு பண்ணி அதன் வழியா வந்து சம்பாதிக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கு இது நல்லதாங்க.
1: சரிங்க.
2: நடுத்தர வர்க்கமும் இந்த ஏழை இளைஞ வர்க்கத்துகளுக்கெல்லாம் இது ஒரு சுமைங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஒரு சின்ன மூக்குத்தி கூட போட முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு எத்தனையோ பல ஏழைகள்லாம் இருக்காங்க.
1: ஆமாங்க ஆமாங்க.
2: அதனால வந்து இந்த விலை ஏற்றம்ங்கிறது ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ரொம்ப பாதிப்பு வரக்கூடியதுங்க. ஆனா பெரும்புள்ளிகளுக்கு இது நல்லதாக இருக்கலாம். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் குறிப்பாங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரிங்க அவங்களுக்கு பரவாயில்ல. ஆனா

இருந்தது. இன்னைக்கு மதிப்புல இருக்கிற அந்த பணத்தை கொடுக்கும்போது அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி நம்மளா டைம் டிராவல் பண்ணி தான் வந்து ஒரு லம்பான ஒரு தங்கம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியும் போல. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அந்த தங்கம் விலை ஏற்றம் அப்படின்றது வந்து இருக்கு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறங்க. இன்னைக்கு தங்கம் விலை ஏற்றம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மக்களுக்கு சுமையா இருக்கா இல்லாட்டி மக்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வசதியாக இருக்கா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே கருத்து என்ன அப்படின்னா, பாமர மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்குது, ஆனால் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு பணக்காரங்களுக்கு அது வந்து ஒரு வசதியாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து பகிர்ந்துருந்தாங்க. எல்லாருமே வந்து மேஜராக இந்த ஒரு விஷயம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நாகராஜ், சேலம் விரும்பாலையிலிருந்து இணைப்பு நிலவர் எழிலரசி நிலையத்தில் அனவர்களமா இருக்கீங்களா?

0: நேயர்கள் அன்பு சொந்தங்கள் நலமா இருக்காங்களா
1: அக்கா? எல்லாருமே நலமா இருக்காங்க அக்கா. நீங்க எப்படிங்கக்கா இருக்கீங்க? வணக்கம் அக்கா, கேக்குதுங்களா?
0: விட்டு கேக்குதுப்பா.
1: சொல்லுங்க அக்கா. அக்கா தலைப்பு தெரியுமாங்களா?
0: தலைப்பு அதான் எப்படி தங்கத்தோட முதலீடு பெருசா இல்லன்னா வந்து பாமர மக்கள் சுமையா இருக்கான்னு
1: கேக்குறீங்க.
0: சுமையா இருக்காங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். தங்கன்ற விலையை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு 10 வயசுல இருந்து 1 கிராம் 500 ரூபா வித்த வரைய எனக்கு 500 ரூபா வித்தது. அப்புறம் 1000 ரூபா மாறுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 14,000-15,000 வரையும் போயிருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏழ்மை, அதாவது ஏழ்மை வர்க்கத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய சுமை அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா பாமர மக்கள் தான் ரொம்ப அவதிப்படுறாங்க. விக்கிறது வாங்கறது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கதான் பெரிய பெரிய செல்வந்தர் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க செல்வந்தருக்கு வந்து இந்த முதலீடு பண்றதுக்கு வந்து இவங்க அவங்க வச்சிருக்க நிறைய வந்து சேஞ்ச் பண்றத புதுசா எடுக்கிறது மாற்றுறது வாங்குறது விற்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப பாமர மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பாமர மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளர்கள் தான் மிகவும், தினசரி கூலி தொழிலாளர்களா இருக்காங்களா அவங்க மிகவும் பாதிப்படைறாங்க. அவங்க அதுவும் பொண்ணை பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்க இடத்துல கூட அவங்க எப்படியாவது சமாளிச்சிருவாங்க. ஒரு 3-4 பெண்கள் ஒரு 3-4 பெண்கள் ஒரு குடும்பத்துல பெண் குழந்தைகள் இருப்பாங்கன்னா அவங்க இந்த மிகப்பெரிய ஒரு கனவா, எப்படி சொல்றது, கனவு கற்பனையாவே ஒரு போயிருது. வாழ்க்கை எல்லாமே வாழ்வதெல்லாம் பாதிப்படையுது. திருமணன்றது தடையாகுது. அதனால நிறைய இதுவும் இதாகிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
0: விலை குறைச்சல் வந்ததுன்னா நல்லா இருக்கும்ப்பா கண்டிப்பா. ஆனா தங்கத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல எனக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா 18 கேரட்ல போட்டிருக்காங்க. குறை அதாவது தரம் குறைவான தங்கம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க. நன்றி நன்றிங்க அக்கா உங்களுடைய கருத்துக்களுக்கு. எழிலரசி அக்கா நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க பார்த்ததுலேருந்து 1 கிராம் 500 ரூபாய்க்கு வந்து இருந்ததுக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு. இப்போ இன்றைக்கெலாம் வந்து இந்த 1 கிராம் 500 ரூபா இருந்தால் எல்லாருமே வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வாங்க முடியும். ஆனால் 15,000-14,000 அந்த ஒரு நிலையில் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த விலை ஏற்றம் அப்படின்றது அந்த ஒரு பீக்கில் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த விலை குறைஞ்சா கூட ரொம்ப கம்மியாக தான் வந்து குறையுது. ஸோ இன்றைக்கி நேயர்கள் எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாமர மக்களுக்கு இந்த தங்க விலை ஏற்றம் அப்படின்றது ஒரு மோசமான ஒரு விஷயம், அதாவது சுமையாக இருக்குது. ஆனால் செல்வந்தர்களுக்கு, பணக்காரங்களுக்கு, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சரியாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து பகிர்ந்துருந்தாங்க. இன்றைக்கி கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில், ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன், அடுத்து என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நான் தான் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களோட வந்து பேச போகிறேன். இப்போ வந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. பாட்டை தொடர்ந்து என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நான் வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறேன் உங்க கூட. இப்போ பாட்டை கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ தினைக்குமே ஈவினிங் டைமில் மழை வர ஆரம்பிக்குது, மார்னிங் டைமில் மழை வர ஆரம்பிக்குது, நைட்டு ஃபுல்லாக மழை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் இந்த செப்டம்பர் மாதம் பொதுவாகவே காய்ச்சல் அதிகமாக பரவக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ மேஜராக ரெண்டு காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பரவிட்டுருக்காங்க. ஒன்று ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காய்ச்சல், தொண்டை வலி இருக்கும், சளி இருக்கும், காய்ச்சல் வந்து இருக்கும், உடல் வலியோட மருத்துவமனைக்கு வந்து வருவாங்க. அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் வந்து இருக்கும், அதாவது டெங்கு காய்ச்சலும் பரவக்கூடிய ஒரு காய்ச்சல். இந்த ஒரு டைமில் கொசுக்கள்னால, மழை அதிகமாக வர்றதுனால கொசுக்கள் மூலமாக வந்து பரவும். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அறிகுறி இருக்கணும் அப்படின்னா, 100 டிகிரிக்கு மேலே வந்து அந்த காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தொடக்கத்தில் ஒரு 48 மணி நேரத்துக்கு பாராசிட்டமால் மருந்து வந்து கொடுத்து அதை வந்து கவனிப்பாங்க. அப்புறம் அந்த நோயோட தன்மையை பார்த்து அந்த சளியோட டெஸ்ட்டை வச்சு அது ஃப்ளூவா அப்படின்றத வந்து செக் பண்ணி ஸோ அதற்கு வந்து மாத்திரை கொடுப்பாங்க. அதே மாதிரி டெங்கு பரிசோதனையும் வந்து எடுப்பாங்க. ஸோ அது டெங்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஸோ அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது இந்த உணவுகள் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த உணவுகளை நம்ம வந்து அதிகமாக சாப்பிடணும். குறிப்பாக மழைக்காலங்களில் நம்ம வெளியே போகிறதே தவிர்க்கணும். அதுவும் குழந்தைகளாக இருந்தால் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே வந்து அவங்க ரொம்ப அதிகமாக வந்து விளையாட விடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அதனால் நோய்கள் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகள், அதே மாதிரி எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைமில் மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்கள சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு. அப்புறம் பாரு, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதி.
2: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமா வந்து கடைபிடிச்சிட்டு வரோம். எதற்காக அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு யாருக்குமே இருக்கக்கூடாது, எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும், அதுவும் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதம் வந்து கடைபிடிக்கிறாங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த ஊட்டச்சத்து மாதம் பற்றின விழிப்புணர்வை நம்ம வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து நிபுணர் சங்கீதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் ஜென்ரலாக ஊட்டச்சத்து அப்படின்னா என்னங்க மேம்?
3: ஸோ ஊட்டச்சத்து என்பது என்ன நம்ம சொல்லணும், எரிபொருள்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம வந்து சாப்பிட்றது வந்து பசிக்காக மட்டும் கிடையாது, அந்த உணவு வந்து நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் உணவு. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது, நிறைய மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு உணவில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து நமக்கு முறையாக போய் சேருதா, ஒவ்வொரு உறுப்புக்கும் எந்த ஊட்டச்சத்து தேவைங்கிறத பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம்.
2: கண்டிப்பாக மேம். அதாவது மேம் வந்து சொல்லும்போது பசிக்காக மட்டும் நம்ம வந்து சாப்பிட்றது இல்லை, நம்ம சாப்பிட்றது பசிக்காக மட்டுமே இல்லை, நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த ஊட்டச்சத்து வந்து போய் சேருது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து போய் சேருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேம் தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகள்லையுமே அந்த ஊட்டச்சத்து அப்படின்றது வந்து இருக்கா? எப்படி நம்ம உடம்புக்கு வந்து அந்த சத்து வந்து பயன்படுது, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
3: ஸோ நம்ம நான் ஊட்டச்சத்து பற்றி சொன்ன இல்லைங்களா, இது ஒரு எரிபொருளாக நமக்கு பயன்படுது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒன்று, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒன்று. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து.

0: இது வந்து மெயினாக அடங்கும். அதே மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து நம்ம வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம், அதில் வந்து விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இது ரெண்டுலையுமே வந்து நம்ம சரிவிகிதமாக எடுக்கிறப்ப அப்படின்றத நம்ம உணவு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்.
1: கண்டிப்பாக மேம், அதாவது ஊட்டச்சத்து சரியாக நம்ம உடலுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மேக்ரோ நியூட்ரிஷன் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் இது ரெண்டுமே எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு வந்து அந்த பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரி விகித உணவு, எல்லா உணவையும் கலந்து சாப்பிட்றது இதற்கு வந்து ஒரு சரியான தேர்வு அப்படின்றதையும் மேம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த சரி விகித உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திகிட்டே இருக்கலாம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்காங்க உங்க கூட. இந்த நேரத்துல மன ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். அப்படி அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு யாரையாவது கேட்டால், ஏங்க அந்த பஸ்ஸில் ஜன்னலோர சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த மலையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்டுட்டு போகிறது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த நைட்டில் வானத்தை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வானத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டு கேட்டுகிட்டு இருக்கிறது, அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் வந்து போனாங்க, ஒரு கூட்டு குடும்பமாக எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா எல்லோரும் அந்த மொட்டை மாடியில் வானத்தை பார்த்துட்டு வந்து தூங்குவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமாக வந்து இருக்கும். அதாவது இன்றைக்கி நம்ம மன ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் கூட வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது, அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களும் வந்து இருக்குது இல்லைங்களா. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது. அது எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாட்டு கேட்குறது வந்து பிடிக்கும், பாட்டு கேட்டு நடக்கிறது பிடிக்கும். ஆனால் அந்த இயல்பு வாழ்க்கையில் அதை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் பண்ணுறதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ வேறு வேறு பிடிக்காத விஷயங்கள் மேலேயே கவனத்தை செலுத்திட்டு இருப்பாங்க. நமக்கு பிடிக்காத விஷயங்கள், ஒரு டென்ஷன்லாம் வரும்போது நம்ம என்ன ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு ஸோ அந்த விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பித்தா அந்த மைண்ட் வந்து காம் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஈஸியான ஒரு விஷயம், இது வந்து ஈக்குவல் டு மெடிடேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி என்ன விஷயம் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெடிடேட்லாம் வந்து பண்ணுறது நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வீட்டு மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு வெளியவாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு கட்டில் போட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அந்த வானத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எப்போ அப்படின்னா நைட் டைமில். ஸோ அவங்க வந்து ஒரு 20 நிமிட்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அது ஈக்குவல் டு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ அந்த மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த வானத்தை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து டோட்டலாக காம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நைட்டே கூட நீங்கள் வந்து ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து வானத்தை பார்த்துட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கமும் வந்துடும். நீங்கள் வந்து தூங்குறதுக்காக எந்த சிரமமே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னத பாவ செஞ்சான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக, இதுதான் காதலா நானும் அழுக, காதலித்த நாட்களை நீயும்

0: வழியில் வரிகள் வெடிக்க ஷோக்கான வாழ பரோ பாருடி
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
3: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
3: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
2: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
3: என்ன கேள்வி கேட்க போற?
2: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
3: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
2: பால்கனி.
4: உங்களுக்கு அறிவோ அறிவு.

பிரமிட் என்றுமே பரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ள. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் நம்ம வீட்லேயே எந்த மாதிரியான ஆரோக்கிய முறைகளை ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து வீட்டு முறை வைத்தியமாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். குறிப்பாக மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வைத்திய முறைகள், அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்படி நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்கள் வீட்லேயே ஏதாச்சும் வந்து தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்ததுன்னா, நீங்கள் அதை வந்து எப்படி குணப்படுத்துவீங்க, எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கக்கா.
7: இப்போ ஜவ்வு ஏதாவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கழுத்தில் இடுப்பில், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. இப்போ என்ன பார்ப்போம்னா, முருங்கைக்கீரை இருக்குது. முருங்கைக்கீரையை நல்லெண்ணெயில் வணக்கி தினமும் உணவுல சேர்த்துக்குவோம். அது கூடவே நாட்டு முட்டை, எங்களுக்கு கோழி எங்களுதே இருக்குது, அந்த நாட்டு முட்டையை ரெண்டு முட்டை ஒரு நாளைக்கு அந்த கணக்கில் சேர்த்துட்டு வருவோம். நல்லெண்ணெய் தோசைக்கு வேற என்னென்ன வாய்ப்பு பயன்படுத்தி நம்ம எங்களுக்கு இது எடுத்துக்க முடியுமோ, ஓரளவு எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு ஈஸியாகவே கிட்டத்தட்ட ஒரு 15 days எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சு. ஏன்னா தினமும் முருங்கைக்கீரை முட்டை நல்லெண்ணெய் இது மூணும் அந்த அளவுக்கு அந்த அந்த ஜவ்வு விட்டு போனதை கூட நல்லா கூடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், வச்சுக்கோங்க, எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது அக்கா வந்து சொன்னாங்க, வீட்லேயே வந்து எப்படி வீட்டில் நார்மலாக ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து குணப்படுத்துறது அப்படின்னு சொன்னாங்க. முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரை வந்து பல வகையில் நமக்கு வந்து நன்மை பண்ணுது. இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. அதாவது பல ஹெல்த் நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்கும். அதாவது சர்க்கரை, இன்னைக்கு சுகர் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆங்கிலத்தில் குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இன்சுலின் சுரப்பை வந்து மேம்படுத்துறதுக்கும் உதவுது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் அவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை கட்டாயமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரத்த சோகை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதில் இருக்கிற அதிக அளவு இரும்பு சத்து, அதுக்கப்புறம் போலேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு வந்து இது வந்து அதிகமான நன்மைகளை வந்து பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து புரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் அவங்க வந்து புரோட்டீன் தேவைக்காக இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். அதனால் பல நன்மைகள் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த மாதம் முழுவதுமே பாரம்பரிய உணவுகளுடைய மகத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய தாத்தா பாட்டி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்தா அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அதற்கப்புறம் அவங்களுடைய உணவு முறையும் தான். அதுவும் குறிப்பாக இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டை விட அதிகமாக வந்து உழைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த உடல் உழைப்பு அப்படின்றது இல்லை, நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் ஆனால் சிஸ்டம் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி நம்மளுடைய மைண்டை வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கான ஒர்க்லாம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, காட்டில் வந்து வேலை செய்வாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இருந்தது. உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஹெல்த் இஷ்யூலாம் அவங்களுக்கு வந்து வரல. ஸோ இது அவங்களுடைய வாழ்க்கை முறையினால். அதே மாதிரி உணவு முறை, உணவு சாப்பிடக்கூடிய நேரம், அதே மாதிரி பசிக்காமலாம் அவங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் இன்றைக்கிலாம் நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து கடைகளில் போய் வாங்கிட்டு வந்தோ இல்லை வந்து பொதுவாகவோ வந்து அவங்க சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மறுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஸோ நம்மளும் அவங்களுடைய அந்த உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் ஃபாலோ பண்ணும்போது நாமளுமே அவங்கள மாதிரி ஒரு 80 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவுக்கெல்லாம் 85 வயசு, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நார்மலாக வந்து நடக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு கூட அந்த சோர்வு அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து அவங்க எடுத்துக்கிற அந்த உணவு முறை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பாரம்பரிய உணவுகளை ஃபாலோ பண்ணும்போது அது நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றும். தினமும் ஒரு விஷயம் நம்ம அப்படி பண்ணால் கூட போதும். அதாவது காஃபிக்கு பதிலாக சுடுதண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் ப்ராப்பராக நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு விஷயத்த மாற்றிக்கிறது மூலியமாக கூட நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.
3: Hey, போடா.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டே நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்றதுக்காக வந்தாச்சு. இன்னைக்கும் நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா நிகழ்ச்சியை கேட்கணும். பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட்ஸ் வந்திருக்கு, புதுசு புதுசா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன புது புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தியும், நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனை இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா சூப்பரா வேற லெவலா யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தியும், அதாவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண மட்டும் போதுமா ஸ்மார்ட் யூசரா மாற வேணா, அதுக்கு ஸ்மார்ட் போனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி சொல்லுவேன். அதை தொடர்ந்து இப்ப மார்க்கெட்ல டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுல எப்படி ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து இணையதள மோசடிகள்ல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிற மாதிரி, நீங்க யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் எப்படி வந்து நம்ம மெயின்டெய்ன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட கேட்கலாம். இதெல்லாமே கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். இதனை தொடர்ந்து இன்னைக்கு நான் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கறேன் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவோ மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலயும் விவோல முக்கியமா V70 V80 இல்ல வயர்லெஸ் சார்ஜிங் வசதி இருக்கிற மொபைல் நீங்க வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு செமையான ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். நான் முன்னே சொன்ன மாதிரி விவோ மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு ட்ரிக் வொர்க் ஆகும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங். இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அடாப்டர்ல இருந்து ஃபோன் அந்த சார்ஜிங் ஒயர் எடுத்து ஃபோன்ல போட்டால் சார்ஜ் ஆயிரும். அதுவே உங்க ஃபோன்ல இருந்து வேற ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணும் அப்படின்னா உங்க ஃபோன்ல கேபிள் சொருவிட்டு இன்னொரு ஃபோன்ல நீங்க சொருவீங்கன்னா உங்க ஃபோன்ல இருந்து அந்த ஃபோனுக்கு சார்ஜ் ஆயிரும். இந்த ஒரு விஷயத்தையே நீங்க வயர்லெஸ் மூலியமா ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இது வந்து விவோல இருக்கக்கூடிய மொபைல்ல வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா அதுல நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க மொபைலோட செட்டிங் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்க பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேட்டரி தொட்டு உள்ள போய்க்கோங்க. பேட்டரி தொட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா திரும்ப அங்க பாத்தீங்கன்னா அங்கேயுமே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல அகைன் கீழே அப்படியே திரும்ப கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலயும் போயிட்டு திரும்ப கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க உங்க போன்ல இருந்து இன்னொரு போன் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கிற போன் மேல வச்சீங்கன்னா உங்க போன்ல இருந்து அந்த போனுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ரிவர்ஸ்ல ஆகும். இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வரைக்கும் இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கோ இல்லை ரிவர்ஸ் சார்ஜிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய மொபைலில் பார்த்துருப்பீங்க. ரிவர்ஸ் சார்ஜிங்லாம் கேபிள் மூலிமா ரிவர்ஸ் சார்ஜிங் ஆகிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வயர்லெஸில் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆகிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் விவோ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டி அதில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழ்ல அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இப்போது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இப்போ ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் யாராவது ஒரு நல்ல போர்ட்டபிள் பார்ட்டி ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நல்ல சவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பீக்கர் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்பீக்கரோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆக்ஸான். ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஆக்ஸான் அப்படிங்கிற மாடல் பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் தான் அது. அதுக்குன்ட்டு ரொம்ப பெருசாக இருக்காது, நீங்கள் கையில் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம், பேக்கில் வைக்க முடியாது அந்த அளவுக்கு சின்ன ஸ்பீக்கரும் கிடையாது. ட்ராவல் பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 வாட்டுக்கு RMS அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சவுண்ட் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்லேயே பார்த்தீங்கன்னா 5 டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊஃபர் இருக்குது, மிட்ரேஞ்ச் இருக்குது, ட்வீட்டர் அந்த ட்வீட்டரும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்பீக்கரில் 3 EQ மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 EQ மோட்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் சவுண்டு அந்த வரக்கூடிய அந்த சவுண்டை இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போய்க்க முடியும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே RGB LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எந்த கலரில் வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களால் பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் போடுறதுக்கு சி டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிளும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது IPX6 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோடு இருக்கிறதுனால தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபோனில் ப்ளே பண்ணுற பாட்டெலாம் இதில் கேட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் ஏறுற மாதிரி ரேப்பிட் சார்ஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட தற்போதைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 9,999 ரூபாயாக இருக்குது. இதோட பெயர் ஜெப்ரானிக்ஸ் ஆக்ஸான் அப்படிங்கிறது அதோட பெயர். இப்போ தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திபாகர் என்னுடன். டெக் குரு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் அந்த வேலை இருக்கு மக்களே பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா FM-ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல நடக்கக்கூடிய முக்காவாசி ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் வந்து மெசேஜ் மூலியமா தான் நடக்குது. நாம் ஏதாவது ஒரு லிங்கை தெரியாமல் தொட்டிருப்போம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும், அது என்ன மெசேஜ்னே பார்க்காம அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள்னால நிறையா ஸ்கேமில் ஒரு சில பேர் தெரியாமலே மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேமை மெசேஜில் வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஒரு ஆப்புமே எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபோனில் பார்த்தீங்கனாலே டீஃபால்ட்டாக ஒரு மெசேஜிங் ஆப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணி
1: மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க உங்களோட ப்ரொஃபைலை தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா மெசேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு திரும்ப கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரொடெக்ஷன் அந்த சேஃப்டின்னு இருக்கும். அதை தொட்டதுக்கப்புறமா அங்கே ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஏதாவது லிங்க் வருது அப்படின்னா இந்த லிங்க் வந்து சென்சிட்டிவான கண்டென்ட், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்கும். இதில் உங்களுக்கு உண்மையாலுமே ஸ்பேம் மெசேஜ் தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா திரும்ப உங்களோட ப்ரொஃபைலை தொட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்பேம் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை தொட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்குள்ள ஸ்பேம் மெசேஜ், அந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அது அங்கே உங்களுக்கு காட்டும். அதை பார்த்து நீங்கள் தெளிவாகிக்கலாம், ஓகே இந்த மெசேஜ்லாம் ஸ்பேம் மெசேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஃபீச்சரை நீங்கள் உங்களோட மொபைலில் ஆன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணல அப்படின்னா உடனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு இன்னும் சுவாரஸ்யமான டெக்னாலஜிஸ் அந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
4: Hi friends, my name is MS Vengar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா FM க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என் கூட இன்னும் உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியில முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இது வாக்கர் என் கூட இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ச்சே என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உடனே 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒலிபரப்புன பாடல் செமையாக இருக்குது தம்பி, வரிகள் சூப்பராக இருக்குது, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட சொல்லலாம். அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன இதுவாக்கர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லையும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் பாட்டை போடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக அனுப்புங்க. இதனையும் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்னைக்காவது நீங்கள் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்க, அதை ரெக்கவரே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் டேட்டாஸை குறைஞ்சபட்ச டேட்டாஸையாவது ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப் தான் நீ கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப் என்ன, இந்த ஆப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஃபோன் டேட்டா அண்ட் ஃபோட்டோ ரெக்கவரி, DR.FONE டேட்டா அண்ட் ஃபோட்டோ ரெக்கவரி அப்படிங்கிறது.

உங்க புது போனுக்கு உங்க பழைய போன்ல இருக்க டேட்டாலாம் மாத்தணும் அப்படின்னா கூட டிரான்ஸ்ஃபர் டேட்டா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபோனில் பழைய ஃபோனில் இருக்க டேட்டாஸ் அப்படியே எல்லா டேட்டாஸும் புது ஃபோனுக்கு மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுலேயே ஃபோட்டோ என்ஹான்சரும் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் சிஸ்டமை ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை விட ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட இந்த ஒரு ஆப் மூலயமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20 GB 30 GB நீங்கள் ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜிபியை கூட இந்த ஒரு ஆப் மூலயமா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 115 MB இருக்கு, பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ரிவ்யூ எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த ஆப் தேவைப்பட்டதுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: இது வாலிப வயசு.

அடேங்கப்பா, ஒன்னா ரெண்டா, எத்தனை விஷயங்கள், எத்தனை வைரலான அப்டேட்டு. ஸோ சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க சமூக வலைதளங்களில் சம வைரலாக சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சம பேசுபொருளாக இருக்குது சமூக வலைதளங்களில் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். என்னடா திடீர்னு சினி சினிமா ஒன்று ஏதோ ஒரு பேசினி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்கே என்ன அப்படின்னா, ஸோ இந்த வாரம் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சினிமா பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து அப்படிங்க சொல்லிட்டேன். ஸோ சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங்கான வரலான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெகுலராக இது வாலிப நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பல. ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு கேள்வியை எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பயம் அப்படின்றது இருக்குங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பயங்கள் வந்து இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, சின்ன வயசில் வீட்டில் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு பயம் நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் வந்திருக்கும். நம்ம நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லேன். சரி, இதை வச்சு என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நினச்சி பயங்கரமாக பயிட்டிருப்பீங்க, அந்த பயத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அதை அப்படியே மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்ஓட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை நினைச்சு செம்மையா பயந்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த பயத்திலிருந்து நீங்க எப்படி வெளிவந்தீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம கேட்குற நேர்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக கொட்டி எடுத்து போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்கள சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோடு இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோடு ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: தம்பி, படியில் நிக்காத, மேலே ஏறு. நீ என்ன ஊர் போற தம்பி? நீ எந்த ஊர் போற? நீ எதுக்குப்பா படிக்கிட்டு நிக்கிற? மேலே ஏறி வாப்பா, இங்க தான் இடம் இருக்குல்ல.
5: நோ, பஸ் பண்ணப்பட்டி போகுமா?
4: ஆ, நம்ம பஸ்லாம் ஃபாஸ்ட் டு ஃபாஸ்ட். உன்னை எங்க இறக்கணுமோ அங்க இறக்கி விட்டுறேன். எப்பா, இன்னும் 2 நிமிஷம் தான் பஸ் நிக்கும், ஏறவங்க ஏறிக்கோங்க. டே டே டே டிரைவர், நான் இன்னும் பஸ்ல ஏறவே இல்லடா. ஏண்டா, யாரு விசில் அடிச்சாலும் பஸ் எடுத்துருவியாடா?
5: என்ன கண்டக்டர்ண்ணா, என்ன எங்க இறக்கணும் அங்கேயே இறக்குவேன்னு கரெக்டா சொன்னீங்க, இப்ப உங்களே இறக்கி விட்டாங்களா?
3: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா பயந்துருப்பீங்க. ஸோ நீங்க அந்த விஷயத்துக்காக பயங்கரமா பயந்துருந்தீங்கல்ல, அதை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நார்மலா ஒரு படம் 100 நாள் ஓடலாம், 200 நாள் ஓடலாம், அதிகபட்சம் 300 நாள் கூட ஓடலாம். ஆனா இங்க ஒரு படம் 1700 நாட்களை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. என்னது 1700 நாளா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் உங்களை மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். ஸோ எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம சிம்பு வண்ணோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு பல பேரோட ஃபேவரட்டான இருக்கிற ஒரு மூவி அப்படின்னா விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்தில் நம்ம சிம்பு வண்ணா, த்ரிஷாமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. நம்ம டேரக்டர் ஜிவிஎம் இருக்கார்ல, கௌதம் மேனன் சார், இவர் வந்து இந்த படத்தில் அப்படியே சும்மா செதுக்கியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கு வரைக்குமே பல பேரோட ஒரு ஃபேவரட்டான மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விண்ணை தாண்டி வருவாயா படம் இருக்குல்ல, இந்த படம் 5 வருஷத்தை நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 700 நாட்களை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. 1700 நாட்களை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எங்கே தெரியுமா ஓடிட்டுருக்கு? சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான மாலில் டெய்லி ஒரு ஷோ இந்த படம் ஓடிட்டுருக்கு. மதியானம் மேட்னி ஷோ வந்து போடுவாங்கள்ல 12:20 அந்த ஷோவில் இந்த படம் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போயுமே நீங்கள் புக் மை ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்போயாவது ஒரு ஸ்லாட்டையாவது இந்த விண்ணை தாண்டி வருவாய் படத்துக்கான புக்கிங் ஸ்லாட் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா சென்னையில் போய் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல, 1700 நாள்லாம் சும்மாவா? நம்ம எஸ்டிஆர்னோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்வேன். ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம உண்மையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருக்கேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

அனைத்தும் என் ராஜ தந்திரம் ஐயா, எல்லாம் என் ராஜ தந்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அதுதான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நம்மள நிறைய பேர் எது இல்லாமல் கூட என்னால் இருந்துடலாம், ஆனால் இந்த சோஷியல் மீடியா, ஃபோனு, நெட் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சு ஒருத்தர் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்கிறாருங்க. என்ன பண்ணார் அப்படின்னா, எந்த ஊருன்னு எக்ஸாக்டாக தெரில, இல்லைன்னா நானும் அங்கே வந்து போயிருப்பேன், எக்ஸாக்டாக எந்த ஊருன்னு தெரில. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஓனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீ வைஃபையை நான் வந்து கொடுக்குறேன், அதுவும் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீ வைஃபை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். எதுக்காகடா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு பரவாயில்லையே, ஃப்ரீ வைஃபை தானே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டு பக்கத்தில் போய் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக இப்படியே வந்து போயிட்டு இருந்திருக்கு. அவரை பார்த்து கேட்டிருக்காங்க, ஏங்க எதுக்காகங்க ஃப்ரீயாக வைஃபைலாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியே போக வேண்டிய தேவை வந்து இருக்கும், ஸோ இதனால் நைட் டைமில் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ வைஃப்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நிறைய பேர்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்திலே நம்ம பாட்டுக்கு வீட்டை விட்டு நம்ம பாட்டுக்கு எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கேள்விப்படும் போது வா வாட் அன் ஐடியா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினச்சி பயங்கரமாக பயப்பட்டிருப்பீங்க, அது எப்படி பண்ண போகிறோம், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பயத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்திருக்கு. எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப பயந்தீங்க அப்படின்றதுமே என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம 1x1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு பயங்கரமாக பயப்பட்ருப்பீங்கள, அப்படி பயந்தீங்கன்னா அது என்ன விஷயம், அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்னலாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். இது வாலிப வயசு குரு அவர்களுக்கு நாம நேரடிய மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம், மோர், ஆதவன்.
1: ஆதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நீங்க கேட்டீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறேண்ணா.
6: அவ்வளவுதான். இல்ல, ஒருத்தர் முடிஞ்சாலும்
1: இன்னொருத்தர்.
6: அவர் ஒரே வைக்காது. அவருடைய அக்கா மாவர் குமார்னு ஒருத்தர் செங்கோட்டையில இது யூனிவர்சிட்டியில யூனியன் இன்ஜினியரா இருந்தா அப்படிங்க. அந்த
1: பையன்
6: வயசு குறைஞ்சவன்தான். அந்த பையன் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பையன் வைங்களேன்.
1: என்ன
6: அவர்

0: குப்பைக்கு சுடவே இல்லை, யாரோ ஒருத்தர் தூக்கி மேல குடிச்சோம் கூடாரமா காலியான மாதிரி இருந்து. இதுல ஒரு தலைவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒருத்த வந்து தவறினாலும் பரவாயில்ல, அந்த ராணுவ அவன் குடும்பம் பேர் வேறு அந்த குடும்பம் சேர்ந்தவங்க தானே வீட்டுல. நான் அந்த கண்ணந்த குமாருங்கிறவன் தவறி போய் அவனுக்கு ஒரு அக்கா எனக்கு வந்து மதினி மான் தைக்க கோமு அப்படிங்கிற அவங்களும் தவறி. அடுத்து அந்த கோமு மதினி சொல்ல அந்த அந்த பொண்ணோடைய எங்க அத்தை உள்ள, அதாவது குமாருக்கு அக்கா
1: என்னங்க,
0: அவருக்கு ஒரு பிளஸ் டூ படிச்ச பொண்ணு, இது எல்லாம் தவறாம நடந்துச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு, காயத்ரி மந்திரம் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நான் வந்து அப்படி இறங்கி என் தம்பி கூட நல்லா க்ளோஸ் ஆயிருந்தேன். என்ன கடை எனக்கு ஒரு தம்பி உண்டு, அதுக்கு அடுத்து தம்பி இஷ்டம். அவரு இங்க வந்து கணவன் இறங்கி என்னங்கிறப்படி என்னைய விசாரிச்சு, ஏப்ப உங்க அப்பா எங்கன்னு நான் விசாரிக்கிறேன். நான் சுப்பிரமணியம் பார்க்க வந்தேன்னு வந்து இறங்கியிருக்கிறேன் ஒரு வருஷம் ஆறதுக்குள்ளே.
1: என்ன
0: இது எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல. அக்டோபர் 25 கூட பின்னாடி டைட்டில் பற்றியில தான் சொல்ல முடியும். ஆனா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன், சமஸ்கிருத மந்திரங்களை எல்லாம் சொல்லி வர்றேன் ஓரளவுக்கு தைரியமா காலையில.
1: என்னங்க
0: அதுல இருந்து பெரிய இதாகி வந்துருன்னு எனக்கு இது பெரிய இது என்னன்னா, வருவதை வந்து உணர்த்துவத விடியிருக்கும் கண்ட கனவுகள் என்னோட வாழ்க்கையில கனவன் நடந்துகிட்டே இருக்கு.
1: ஓகே ஓகேண்ணா,
0: அதுல இருந்து வர ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம டைம் சொல்லி பாக்கலாம். ஏதாவது ஒரு தலைப்புல அக்டோபர் 25 வேற என்ன நடந்துங்கிறது அப்புறம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதே சொல்றேன். ஒரு நாளைக்கு
1: ஏனுங்க ஓகேண்ணா,
0: தலைப்பு வருங்கல பயக்கிறது கனவு பழிச்சதுமா, கனவு பிரமோத்து 4-5-6 பாக்குறதுல பழிச்சு வைக்கிறது நிறைய பேருக்கு, அதுல நானும்
1: ஒருத்தன்.
0: முன்னாடி சொல்றேங்க, பின்னாடி வேற இது வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: என்னங்க ஓகேண்ணா, அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டாரு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கோஇன்சிடென்ஸா நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த கனவுகள் எல்லாம் பழிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே தான் நம்ம ஆதவ் அண்ணாவும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கனவுகள் எல்லாம் பழிக்கும், அந்த பயம் எனக்கு வந்து இருந்தது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதவ் அண்ணா வந்து சொல்லியிருந்தாருல. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா பயந்தீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, அதை கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பேசலாம்.
2: Let's give it up. Reporting dropping the diamond track. His voice back. We'll make it bang it. No, I'll be back. Turn it up. It's so lit. It's them on the beat.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. நம்ம வாழ்க்கையில எது இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா இந்த பயம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து இருக்குங்க. சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப பயந்த விஷயம் எது, அந்த விஷயத்துல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கே. சோ இதை பத்தி நம்ம கூட ஒரு நேயர் பேச போறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரம் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிற, எந்த குறைபாடும் இல்லாம. என்னுடைய சகோதரன் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறனா.
2: பேசிடுவோம். பார்த்து பயந்தது அதான் காய், நேற்று காய் அது பயந்ததுனாக்கா, நான் தனிமையில இருந்தேன். யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க, நீ செய்யற வேலைக்கு நீ குடும்பம் நடத்த முடியாது, உனக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாலும். சரி, நான் இருந்தேன், ஒரு இடம் பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த இடம் நிச்சு முடிய போற நேரத்துல நின்று போச்சு. சரி, நம்ம கல்யாணம் பண்ணாமலே இருக்கிற நாலு பேர் சொன்ன மாதிரி இருந்த சொல்லு. அப்புறம் எங்க பெரியப்பாவோட பிள்ளை அண்ணன் ஒரு இடம் இருக்குனாங்க, எங்க அண்ணிக்கு அந்த இடத்தை பார்த்த நான் ஒரே வார்த்தை சொன்னேன். அந்த வீட்டுல பெண் எனக்கு பிடிச்சு போச்சுனாக்கா, இவ்வளவு நகை பொண்ணு அதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போனோம், பேசணும், நிரந்தரம் வேலை கிடையாது. நாளைக்கு வேலை போனா கூட நான் கை வண்டி இருப்பேன். உங்க வீட்டுல ஒரு சாப்பாடு, அவங்க வீட்டுல ஒரு சாப்பாடு நான் கேட்க மாட்டேன். அருமையான வாழ்க்கை வாழ்வேன். 38 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொன்னவங்க எல்லாரும் எப்படி எப்படி எப்படின்னு, நான் மேல இருக்கிறவங்க பார்த்தல கீழே இருக்கவங்க பார்த்தேன். ஒருவேளை சாப்பிடறவங்க பார்த்துட்டு, ரெண்டு வேளை சாப்பிடறவங்க பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கை அருமையா இருக்கும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை சுத்தி எந்த கடனும் கிடையாது. பயம் என்பது நம்ம மனசுல நம்ம நிர்ணயிக்க கூடியதுதான். இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு இதனுடைய கருத்து. நன்றி நன்றி, நல்ல தகவல், நாளைக்கு பேசுவோம்.
1: கண்டிப்பா, நான் ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. சென்னையில இருந்து நம்ம தாமோதர் அண்ணனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட வாழ்க்கையில அவர் எந்த விஷயத்துக்கு பயந்தாரு அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம, லாஸ்டா போகும்போது ஒரு சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாருங்க. என்ன அப்படின்னா, அந்த பயம் அப்படின்றது நம்ம பார்த்து நினைச்சுக்கிறதா, நம்ம நினைச்சுக்கிறது தான். ஸோ இந்த பயத்தை நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா பயமே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த பார்த்து ரொம்ப அதிகமா வந்து பயந்தீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்ற நிகழ்ச்சியில கேள்வியாக இருக்கு.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்து பயந்த விஷயம் இது, அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இதுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நெஞ்சர் பேச போகிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு பாண்டிய பொழுது?
0: சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு.
0: சூப்பர் கேட்கும் போதே அவ்வளவு ஹாப்பியா இருக்குண்ணா. ஓகேண்ணா, நீங்க இப்ப உங்க லைஃப்ல பார்த்து பயந்த விஷயம் எது, அதுல இருந்து நீங்க எப்படி நான் வெளியே வந்தீங்க?
1: எனக்கு பொதுவா என்ன பார்த்து பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியம் அப்படிங்கறத எடுத்தோம் அப்படின்னா அது சக்சஸ் ஆகலன்னா என்ன அப்படின்ட்டுன்னா அந்த ஒரு தயக்கம் இருக்கும். அப்புறமா எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணதான் போறோம். அந்த ட்ரை பண்ணும் போது நம்ம பாசிட்டிவாவே நினைப்போமே, சக்சஸ் ஆகும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம், சக்சஸ் ஆகும் அப்படின்ட்டுன்னு. சோ எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இல்ல அப்படி ஆகாது, நேர்மறை எண்ணம் கொண்டு இல்ல இப்படிதான் ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஒரு பயம் அப்படின்னா, லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறாங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படுவேன். ஐயோ, நம்மளால சிறப்பா செய்ய முடியுமா முடியாதுன்னு 1008 சந்தேகம். அது குடும்பத்திலேயாக இருக்கட்டும் சரி, மத்த விஷயங்களாக இருக்கட்டும் சரி. அப்புறமா யோசிச்சேன், நம்ம ஏதாவது சூப்பரா பேசுறோம், 4 பேர் கூட பழகுறோம், நம்ம மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறது இருக்கு, சரி எடுத்து பண்ணுவோம், கண்டிப்பா சக்சஸ் தான் ஆகும் அப்படின்ட்டு என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங்னால என்னுடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பயப்பட்டேன். இப்ப என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங்னால அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சொல்லுவேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் இருந்தாலே போதும்.
1: எக்ஸாக்ட்லி, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், அதை விட நமக்கு அப்ப போகணும் அப்படின்னா அடிஷனல் பொறுப்புகள் கொடுப்பாங்க. அப்ப நம்ம பயப்படவே கூடாது, கண்டிப்பா நம்ம சாதிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. நான் அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால பழம் தின்னு கொட்டை போட்டவங்க தானே, நல்ல நம்ம பாத்துக்கலாம், முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுதான். எப்படி ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு ஆஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆஜிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒரு ப்ரோக்ராமுடைய அந்த ஒரு ப்ரொடியூசர், ப்ரோக்ராம்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னு அடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு துறையிலயும் நமக்கு சாதிக்கணும் அப்படின்னா அந்தந்த துறையில நமக்கு நம்பிக்கை அப்படிங்கறது இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையில நம்பிக்கை இருந்தாவே அடுத்தடுத்த பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நான் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னேன்.
1: தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.
0: பாய் பாய். வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அவரு சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ பயம்லாம் வருது அப்படின்னா அதை நீங்க பெருசா கேர் பண்ணிக்காதீங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்க அதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ கேக்க அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து பயந்த விஷயம் இது, அந்த விஷயத்துலேருந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: தம்பி, படியில் நிக்காத, மேல ஏறு. நீ என்ன ஊர் போற தம்பி? நீ எந்த ஊர் போற? நீ எதுக்குப்பா படிக்கிட்டு நிக்கிற? மேல ஏறி வாப்பா, இங்கதான் இடம் இருக்குல்ல.
5: நோ, பஸ் பண்ணப்பட்டி போகுமா?
4: நம்ம பஸ்லாம் ஃபாஸ்ட் டு ஃபாஸ்ட். உன்னை எங்க இறக்கணுமோ அங்க இறக்கி விட்டுறேன். எப்பா, இன்னும் 2 நிமிஷம் தான் பஸ் நிக்கும், ஏறவங்க ஏறிக்கோங்க. டே டே டே டிரைவர், நான் இன்னும் பஸ்ல ஏறவே இல்லடா. ஏண்டா, யாரு விசில் அடிச்சாலும் பஸ் எடுத்துருவியாடா?
5: என்ன கண்டக்டர்ண்ணா, என்ன எங்க இறக்கணும் அங்கேயே இறக்குவேன்னு கரெக்டா சொன்னீங்க, இப்ப உங்களே இறக்கி விட்டாங்களா?
3: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பயந்த விஷயம் எது, அந்த பயந்த விஷயத்திலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: போகும்போது அந்த டாக்டர் அவரு ஹோமியோபதி டாக்டர், அவரு எல்லாம் பார்த்து போட்டு வந்து ஒட்டு குடல் இருக்குது, வெடிக்கிற தருணத்தில் இருக்குது, சீக்கிரமா 2 நாள்ல நீங்க போய் ஆபரேஷன் பண்ணலைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து
4: அப்படின்ட்டார்.
8: அவரையும் சீக்கிரம் கொடுத்து சொல்லிட்டார்.
4: அப்புறம்
8: எனக்கு பயம்னா பயம் இல்லைங்க, குழந்தைய எனக்கு 2 பொன் குழந்தைங்க, 3 வயசு இந்த சின்னருக்கு 1 வயசுங்க. இங்க வந்து பார்க்கும்போது என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் அவங்க முகத்தை என்னால பார்க்க முடியல, நான் தான் கேட்கமாட்டாலும். அவர் உடனே மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு, பெரிய ஹாஸ்பத்திரிக்கு போயிங்க, கொண்டு போய் என்ற சீட்டை குடிச்சு பார்க்கும்போது அவர் எல்லா டெஸ்ட் பார்த்துட்டு ஒன்னும் இல்லைங்க, இது சும்மா வெறும் பயமுறுத்திருக்காங்க உங்களை, வேற ஒண்ணும் இல்ல, இது சும்மா லேசா ஒரு ரத்த கட்டியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் பெற்று இருந்து காட்டி விட்டாருங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா போச்சுங்க.
4: அவர்
8: வரும்போது என்ன சொன்னாருங்க அப்படின்னா, நீங்க என்னுடைய தொழில் வந்து பனைமர தொழிலுங்க, பனைமரம் ஏறக்கூடிய தொழில், நீங்க 3 மாசத்துக்கு நீங்க அந்த மரம் ஏறக்கூடாதுங்க
4: அப்படின்ட்டாரு.
8: வந்து பார்த்தாங்க, இங்கே நம்ம வந்து வறுமை கோட்டில் இருக்கிறோம்னாங்க. சரி, அவர் சொன்னதை வச்சு நாங்க நம்ம 3 மாசத்துக்கு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு 30 நாள்ல மறுபடியும் மரம் ஏறி நல்ல முறையில குடும்பத்தை கொண்டுட்டு வந்தாங்க. கடனோட வாங்கின்றதெல்லாம் கூட கட்டி நல்ல முறையில இருந்தாங்க. நான் கடவுள் நம்பிக்கைதானுங்க எனக்கு, என்னுடைய குலதெய்வத்தினுடைய அதை நம்பித்தான் நான் அந்த கவலையெல்லாம் மறந்து நான் பெரியாத ஆனது காரணமே அந்த என்னுடைய குலதெய்வம் தான்.
4: சூப்பர் சூப்பர். ஆமா,
8: கவலைன்னா கவலை அப்ப அப்படிப்பட்ட கவலைங்க. ஏன்னா 2 சின்ன குழந்தைய, என்னுடைய மனைவியும் அப்படி ஒன்னும் ரொம்ப நல்லா இருக்காருங்க, கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த சமயத்துல இதை சொல்லும் போது அவங்க நல்லா கண்ணீர்
4: ஓடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா கால் பண்ணி சொன்னதுக்கு. நன்றிண்ணா, நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு அவரோட வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காக பயந்தாரு, அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாரு அப்படின்றது சொல்லியிருந்தாருங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள பயங்கரமா பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வைக்கணும், இந்த விஷயம் வந்து சரியாயிடும், இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வந்து வந்துடலாம். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக ரொம்ப பயந்தீங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இதுக்கு. ஸோ இதை பற்றி நாம் இன்னும் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பயந்த விஷயம் எது, அந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்க எதை நினைச்சு ரொம்ப பயந்தாங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றத நாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சன்னி, நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர்மா.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: சரி, ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு இயற்கையாவே சின்ன வயசுல இருந்து டெட் பாடிய பார்த்தா எனக்கு பயம்.
0: ஓகே,
1: அது வழியில எல்லாம் அந்த எடுத்துட்டு போறாங்கல்ல, பாடி எடுத்துட்டு போறாங்கல்ல, தேர் கட்டி அது இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் முகம் தெரியற மாதிரி தான் இருக்கும், எல்லாம் கப்புன மூடி இருக்காது, பேஸ் மட்டும் தெரியற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பேஸ பாத்துட்டோம்னா அவருக்கு நைட்ல எவ்வளவு தூக்கமே வராது. அது கற்பனை, கற்பனை ஓடும். கஞ்சி இப்படி இது, கால் இப்படி இது, சமூஞ்சி இப்படி இருக்குது, எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும், அப்படி இப்படி அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். அதுல பயப்படுவேன். இதுல இந்த பையன் ரொம்ப நாளா இருந்தது. அப்புறம் இப்ப வந்து எங்க அப்பா டெத்துக்கு கூட நான் கூடவே எல்லாம் நிறைய பேர் உக்காந்திக்கிறோம்ல, அப்படி உக்காந்துட்டு இருக்கும் போது கூட கடுத்து எல்லாருமே ராமட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் சுட்டி நடத்தி பார்த்தனா யாருமே இல்ல. என்னதான் அப்பாவா இருந்தாலும் என்னதான் டெட் பாடி தானே அப்படின்னு நானே எந்திரிச்சு வந்துட்டு வெளியில. அப்புறம் ஐயோ அங்க யாருமே இல்லையா அப்படின்ட்டு எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க.
0: ஓகே ஓகே,
1: அந்த மாதிரி. அப்புறம் எங்க கணவர் இருந்த போதுதான் கொஞ்சம் பயம் தெளிஞ்சது. அப்பவே அவரோடயே இத கூடவே தானே உட்காந்துட்டு இருக்கோம், அதனால அப்பதான் பயமே தெளிஞ்சது. இது ஒண்ணு, இது இதனால பயம். இப்ப நான் கொஞ்சம் பாதியெல்லாம் பார்த்தா பயப்படுறது இல்ல. பார்த்தா எனக்கு அவரோட எப்படி இறந்தாரு அங்க, அந்த நினைப்புலயே ஒரு கண்ணீர் தண்ணி ஒரு பொட்டு விட்டுருவேன். எந்த மாதிரி போனாலும் அந்த மாதிரி, என்ன கஷ்டமோ, என்ன வயசானவரா, சின்ன வயசா, குழந்தைங்க ஒட்டிங்களா, விட்டுட்டு போறாங்களா, இந்த மாதிரி நான் கற்பனை நிறைய பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கவலைப்படுவோம், ஒரு ஒரு நிமிஷம்
0: கவலைப்படுவேன்.
1: அப்புறம் அது சரியா போயிடும், ரொட்டீன் வாழ்க்கை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் சின்ன வயசுல பள்ளத்தாவணி போட்ட வயசுல நாங்க மத்தியானம் வெயில்ல அந்த பாத்ரூம்க்கெல்லாம் போ, வெளியில தான் போவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது காத்து ஓடும், சுழல் காத்து. சுழல் காத்து நீங்க பாத்திருக்கிறீங்களா என்னன்னு
0: தெரியல,
1: அந்த ரவுண்டு கட்டிட்டு ஓடும் அந்த காத்து. அந்த காத்துல
0: சிக்கிட்டேன்,
1: பெருசும் பண்ணிக்கல. வீட்டுல போய் கொஞ்சம் மத்தியான நேரம் தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க, சின்ன வயசு தானே, கொஞ்சம் படுக்கலான்னு படுத்தேன். ஆனாக்கு ஒரு கண்ணாசரத்துக்குள்ள ஒரு ஒரு அமுக்கிற மாதிரி, நம்ம மூச்சே விட முடியல, கை கால்லாம் செய்ய முடியல, பேய் போட்டு அமுக்குமா அந்த மாதிரி. காத்துல ஏதாவது சிக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு சிக்க ஒரு அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல, கை கால் நீட்டவே முடியல, கத்துற மாதிரி இருக்குது, பவுண்டு வரல, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்பதான் அது ஒரு பயம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்கும், அப்புறம் போயிடுச்சு அந்த இது இல்லை,
0: எனக்கு ஸ்விம்மிங்ல ஸ்டார்டிங்ல அந்த குதிப்பாங்கல கிணத்துல அது கொஞ்சம் பயமா இருந்தது. அந்த கிணத்துல குதிப்பாங்கல்ல, அது பயமா இருந்தது. அதுக்கப்புறம் குதி குதிக்க சரியா போச்சு, அதுதான் ரொம்ப பயம்.
1: சரியா போச்சு, அது சரியா போயிடும்.
0: ரொம்ப நன்றி பாட்டி, கால் பண்ணி சொன்னதுக்கு
1: நன்றி
0: நன்றி. தாதகா பட்டேலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க அவங்க லைஃப்ல பயந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ ஹாண்டடா வந்து இருந்தது. ஸோ நாம இன்னும் இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: வாங்க.
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
2: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் இருக்கிறாங்களே, சுவை டாக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அந்த அனுபவங்களை சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க அவங்களோட ஜேர்னிலேருந்து, நமக்கு எப்படி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்தது, அவங்க எப்படி உங்களை வந்து பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தீங்களா, அப்போ பேரண்ட்ஸோட சப்போர்ட்லாம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்க இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, இப்போது நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லைன்னா ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னா எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம ஷூட் மட்டும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் அப்லோட் பண்ண மாட்டோம் டேஸ்ட் நல்லா இல்லைன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? ஸோ அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏன் வீடியோ எடுத்தீங்க, ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா?
7: அப்படி யாரும் கேட்டது
6: கேட்டது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு கேட்க ரைட்ஸ் இல்லை, ரைட்ஸ் இல்லைன்னு. ஸோ எப்படி அப்படி சொல்லக்கூடாது, அவங்க ப்ரொமோஷன் பண்ணால் அவங்க எங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம், ஏன் போடாமல் நீ இருக்கு அப்படின்ட்டு. நம்ம பேமெண்ட் கொடுத்து தான் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம கவரேஜ்க்காக. அது போ நல்லா இருந்தால் போடலாம், நல்லா இல்லைனா போடுறது போடாது, நம்ம விருப்பம் அது. ஸோ யாரும் அந்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அது
2: கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுது புரியுது. நீங்கள் எந்த இன்டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது பிரதர். நம்ம பிரதர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி எனக்கு அந்த கடையோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்னோடய ஆடியன்ஸ்க்கு நான் வந்து அந்த வீடியோவை ஷோ பண்ணுவேன், இல்லைனா அந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இவரோட சைட்லேயும் வந்து ஒரு நியாயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷூட்டுக்கு போயிட்டு கண்டென்ட்காக மட்டுமே இந்த இடத்துல அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க, இது வாங்கினா அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அது நம்ம ரெகுலராக பார்க்க முடியுது, ரெகுலராக சோஷியல் மீடியாஸில் அந்த மாதிரியான கண்டென்ட்ஸும் நம்ம ஃபீடுக்கு வந்து வரதை நம்ம நோட் பண்ணியிருப்போம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்யூனாக இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு, எங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக ட்ரஸ்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால மட்டுமே இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியில் லைஃப் லாங் கூட வந்து வருவாங்கங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராக ஆயிருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சுவை டாக்ஸ் டீம் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு

0: அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சுவை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்துருக்கும். நிறைய விஷயங்கள் நாமளுமே வந்து கற்றுக்கலாங்க. ஸோ இவங்களோட ஜேர்னியை அப்படியே வந்து பேசலாமா ப்ரோ? நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கீங்க, நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃபுட் கண்டென்ட் வ்ளாகராக சேலத்தில் நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ உங்களுக்குன்னு ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்பாட்னா எதை சொல்லுவீங்க?
1: லத்தீஃப் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பழைய பஸ் அனுப்பும் சைடு வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள். ஸோ அங்கே சூப்பராக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பிரியாணியை பீஃப் பிரியாணி தான், 90 ருபீஸ் தான் பிரியாணியை. பட் குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி காம்ப்ரமைஸே இருக்காது, ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு பார்சல் வாங்கினா ஒரு கட்டத்தில் எப்படின்னா அதே ஷெட்யூலாக மாறிடுச்சு. லஞ்ச் இங்கே பண்ணணும், டின்னர் அங்கே பண்ணணுட்டு. அப்போது நம்ம தெருவில் ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபைசல்ன்ட்டு. இன்னும் நாங்கள் அது வீடியோ போடலை, ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுனால நான் அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருக்கேன், அது போடுவேன் ரீசெண்டாக, இப்போ போட்டுருவேன். சூப்பராக இருக்கும் ப்ரோ. நாங்கள் ஒர்க் முடிச்சு வந்து டெய்லி சாப்பிட்ற ஸ்பாட்டே அதே மாறிடுச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நீங்கள் 5 பேர் வயிறு நிறைய சாப்பிட்டா கூட அதிகபட்சம் பில் 600 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சம் பில்லுன்னு சொல்கிறேன், நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு திருப்தியாக சாப்பிட்டோம்னாலே 5 பேர் சாப்பிட்டா 600 ரூபா மேலே ஆகாது பில்லு. நம்ம கோட்டையில் தான் மேல்தூர் பள்ளிவாசலுக்கு பேக் சைட்லேயே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் டெய்லியும் நான் டெஸ்ட் பண்ணுவேன் ஒரு சில கடையில், டெய்லி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகுதா ஏதாவது எஃபெக்ட் ஆகுதா அப்படின்ட்டு யோசிப்போம். நான் வாரம் ஃபுல்லாக அங்கே தான் சாப்பிட்டுருக்கேன், இது வரைக்கும் எதுவுமே ஆனதே கிடையாது. ஏன்னா ஒரு அஜினி மூட்டை அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. டேஸ்ட்டும் சரி குவாலிட்டியும் சரி காம்ப்ரமைஸே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். முட்டை தோசை அந்த மாதிரி எது எடுத்தாலும் 35 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். வெளியெல்லாம் பார்த்தோன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஆனால் கடை சின்னதான்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் சேலமில் இருக்கிற ஃபுட் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி அதிகமாக பயப்பட்டீங்க? ஸோ அந்த பயந்த விஷயத்துலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட யார் பேசியிருந்தாங்க, யார் அவங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக பயந்துருந்தாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதவனா, அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, தாதகாப்பட்டிலேருந்து ருக்மணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக ரொம்ப பயந்தாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ வந்து இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சேலத்தில் மழை வர மாதிரி இருக்குது, கிளைமேட்டு இங்கெல்லாம் நல்லா சில்லு வந்துருக்கு. ஸோ நீங்கள் வெளியே போகிற பிளான்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

கண்களை கவரும் புறதோற்றம் தற்காலிகமானது, ஆனால் காலங்களை வென்று நிற்கும் குணமே பெண்ணின் உண்மையான பேரழகு. அதாவது உடல் அமைப்பும் நிறமும் வந்து காலப்போக்கில் மாறக்கூடியவதான், ஆனால் ஒரு பெண்ணுடைய கூர்மையான அறிவு, சுயமரியாதை, இரக்க குணம், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு எந்த காலத்திலும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அந்த குணத்தை வச்சு பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இவங்க அப்படி இருக்காங்க, அவங்களுடைய புறத்தோட்டத்தை வச்சு பேசக்கூடிய இடங்களாக தான் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்குது. அந்த கேள்வி என்ன அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி, கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். ஒரு பெண்ணுக்கு அழகு குணம் அப்படின்னு நம்ம பேசிட்டு, யதார்த்தத்துல ஒரு பெண்ணுடைய நிறத்தையும் உடல் அமைப்பையும் வச்சு நம்ம வந்து மதிப்பு செய்யறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டியது தேவையான இது எல்லாமே வந்து நற்குணம் அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே வந்து வாய்மொழியா அதிகமா சொல்ல ஆரம்பிக்கிறோம், இந்த சமூகத்திலுமே அதிகமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிஜத்துல அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்ன? திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிமோனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ரிஜிஸ்டர் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதா இருக்கட்டும், அந்த இடத்துல அதிகமா வந்து ஒரு பெண்ணினுடைய அறிவு, ஆற்றல், கடின உழைப்பு, இது எல்லாத்தையும் விட அவங்களுடைய நிறம், உயரம், எடை, அவங்களுடைய ஆடைகளுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நிறம் வந்து குறைவா இருந்தாலோ இல்ல உடலமைப்புல மாற்றம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த திறமை உண்மையுடைய மதிப்பு அவங்களுடைய தோற்றத்திலோ இல்ல உடல் அமைப்பிலோ கிடையாது, அவங்களுடைய சுயாட்சி, கம்பீரம், மனிதநேயத்தில் தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. எப்பவுமே புறத்தோற்றத்தில் அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்து அந்த குறுகிய பார்வை எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு பெண்ணினுடைய உண்மையான திறமையையும் குணத்தையும் மதிக்கக்கூடிய நாள் தான் இந்த உண்மையான நாகரிக சமூகம் மலரும் நாளா வந்து இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் கூட நீங்க பண்ணலாம். இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு அழகு குணமே தவிர நிறத்தையோ உடல் அமைப்பையோ வச்சு அவங்களுடைய மதிப்பை எடப்படக்கூடிய இந்த சமூக பார்வை அப்படின்றது என்னைக்கு உடையும் மாறும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணுங்க, அப்படி இல்லைனா நார்மல் மெசேஜ் கூட பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி. வணக்கம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: சீனாவில் சொந்த மண்ணிலேயே உலக சாம்பியன் ஜோடியை வீழ்த்தி டென்னிஸ் அரங்கில் புதிய வரலாறு படைச்ச, நம்ம உலகத்தையே வியக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். மேற்கு வங்க மாநிலத்தில் நைஹாத்தி அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான் ஐஹிகா முகர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய அம்மாவனுடைய ஊக்கத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா டேபிள் டென்னிஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டை வந்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அபாரமான சுழல் பந்து தடுப்பு, இந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால அதில் தனித்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வழக்கமான ரப்பர் மத்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் பந்தினுடைய வேகத்தையும் சுழற்சியையும் மாற்றியமைக்கக்கூடிய ஆன்டி ஸ்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான ரப்பர் உத்திகளை வந்து வசப்படுத்தி உலக அளவில் இந்தியாவுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்க

ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல இவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேபிள் டென்னிஸ் விளையாட்டுல பெரும்பாலானோர் வந்து வழக்கமான சுழற்சி ஆட்டத்தை தான் வந்து எல்லாரும் கையாள ஆரம்பிப்பாங்க. டாப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் தான் கையாள ஆரம்பிப்பாங்க. இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஸ்பின், பிம்பிள் லப்பர், இது எல்லாமே வந்து தொடக்க காலத்துல இருந்தே வந்து இதுக்கான வழிகாட்டுதல் இது எல்லாமே இல்லாம இருந்திருக்கு. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா வந்து ஐகிகாவுக்கு இருந்திருக்கு. அதையும் தாண்டி சர்வதேச டேபிள் டென்னிஸ் அரங்கத்துல வந்து இதனால வரைக்கும் தோல்வியை காணாம இருக்கக்கூடிய சீன வீரர்களுடைய ஆதிக்கத்தை அவங்களுடைய சொந்த மண்ணிலே எதிர்கொள்ள வேண்டிய இமாலய மன அழுத்தமா இருக்கட்டும், அவங்க அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பந்தையும் திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு பயமா இருக்கட்டும், இது எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, 2023 ஹாங்ஸு ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல வந்து சக வீரர்களுடைய சுசித்ரா முகர்ஜியோட கைகோத்து மகளிர் இரட்டையர் பிரிவுல வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலிறுதி போட்டியில உலகின் நம்பர் ஒன் ஜோடியா இருக்கக்கூடிய சீன வீரர்களை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுல 3-1 அப்படின்ற ஒரு கணக்குல வீழ்த்தி சொந்த மண்ணிலேயே அவங்களுடைய சீன வீரர்களை வீழ்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னா உலகை அதிர வச்சிருக்காங்க. இது மூலியமா ஆசிய விளையாட்டு போட்டி வரலாற்றிலே மகளிர் இரட்டையர் டேபிள் டென்னிஸ் பிரிவுல வந்து இந்தியாவில முதல் வரலாற்று வெண்கல பதக்கத்தை வென்று ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க ஆரம்பிக்கிறாங்க ஐஹிகா முகர்ஜி. இந்த மாதிரி உலக அரங்கல டேபிள் டென்னிஸ் வந்து தலைநிமிர செஞ்சிருக்கக்கூடிய அசாத்திய திறமையை பாராட்டி நம்மளுடைய இந்திய அரசு வந்து இவங்களுக்கு நாட்டினுடைய உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவங்க வந்து உலக சாம்பியனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனித்துவமான திறமையும் நுணுக்கமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது, அதை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்த முடியும். அது மூலியமா உங்களுக்கு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன், நேரிலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வயதில் முதிர்ந்த பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் வந்து நடக்க முடியாத சூழலில் இருக்கும்போது இந்த கைத்தடியெல்லாம் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க, ரொம்ப முடியாத இருக்கவங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து அவங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னால் முடியல ஆனால் நான் வந்து யாராவது சப்போர்ட் இருந்தால் போதும், நான் வந்து இந்த குச்சிலாம் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உடல் சமநிலை வந்து இல்லாமல் இருந்து அவங்க கீழே விழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் நினைக்கிறேன். அம்மாக்கள் வந்து கால்நடுக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது, முட்டி வலி இருந்துமே வந்து இந்த கைத்தடி ஊன்றி நடக்கிறத வந்து ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுறாங்க. அதனால அதெல்லாம் தவிர்க்க ஆரம்பிக்கணும். ஒரு கைத்தடியை நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய சமநிலை பரப்பளவு விரிவடைஞ்சு கீழே விழுவதுக்கான வாய்ப்பு 80% குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி நடைத்தடி கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை நேராக நிற்கும் போது உங்க மணிக்கட்டு அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நீளமாவோ ரொம்ப குட்டையாவோ இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த தோள்பட்டை அப்படின்றது வலிக்க ஆரம்பிக்கும். இது எப்படி சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து ஒரு தடி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த தடி வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய மணிக்கட்டு இருக்கு இல்லையா, கை மணிக்கட்டு, அந்த கை மணிக்கட்டுக்கு வந்து நேரா இருக்கிற மாதிரியான அளவுக்கு அது வந்து அந்த கைத்தடி இருக்க ஆரம்பிக்கணும். அதை விட ரொம்ப குள்ளையா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நம்ம தோள்பட்டையெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்து அதை பயன்படுத்துகிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த கைத்தடி எல்லாம் பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு போது, இந்த கீழே கிரிப் வச்ச ரப்பர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம்னா, அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு போது, அந்த இடத்துல இந்த கிரிப் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வழுக்காது இல்லையா. ஸோ அதெல்லாமே பயன்படுத்திக்கலாம். இதுக்காக வந்து அமெரிக்க முதியோர் சங்க இதழ் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமநிலை குறைபாடு உள்ள முதியவர்கள் வந்து முறையான நடைத்தடியை வந்து பயன்படுத்துறது மூலமா அவங்களுடைய தினசரி நடமாட்ட சுதந்திரமும் தன்னம்பிக்கையும் வந்து 50% அதிகரிக்குது அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இந்த கைத்தடி எல்லாம் பயன்படுத்துறது மூலமா தன்னம்பிக்கை அப்படின்றது, நம்மளா ஒரு வேலையை செஞ்சு முடிப்போம், நம்மளா நடந்து போவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்றத இந்த ஆய்வு குறிப்புல வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இந்த வயது முதிர்ந்த இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், இந்த ஸ்டிக் எல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன நம்மளுடைய வயசை காட்டி கொடுக்குதோ, அதனால நம்ம இதை பயன்படுத்த வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் விட்டுணும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லயே சில நிகழ்ச்சிகள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியில இருந்து சவிதா அக்கா தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசுறதுக்கு முன்னாடி, சவிதா அக்கா யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி குழந்தைகளுக்கான ஃபன் ஃபிட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ காஃபி ஷாப் அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு நிறைய பிளான்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அக்கா வந்து ரெடியா இருக்காங்க. சோ ஒரு பிசினஸ் இல்ல, 2-3 பிசினஸ் அக்கா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சவிதா அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சு பேச போறாங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். சவிதா அக்கா வணக்கம். அக்கா, அக்கா இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல சவால்களை கடந்து இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட சவால்கள் இருந்தது, பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டும் கூட சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. சோ இதுல இருந்து நீங்க வந்து ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின்னு போது, இந்த சமூகத்துல பெண்களுக்கு இந்த மாதிரியான சவால்கள் இருக்கு, இதெல்லாத்தையும் நான் கண் கூட பாத்துருக்கேன், இந்த சவால்கள்லாம் இது மாறனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான சவால்கள்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா அக்கா? என்ன மாதிரியான சவால்கள் இன்னமும் நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல வெளியில போகணும்னா கூட சவால்கள் அப்படின்றது பொதுவா என்ன மாதிரியான சவால்கள் பெண்கள் சந்திக்கக்கூடிய நிலையா இருக்க ஆரம்பிக்குதுக்கா?
6: என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே பெண்கள் வந்து சவால்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சில விஷயம் வந்து அவங்களால எவ்வளோ சொன்னாலும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கா, ஏன் அவங்க வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளோட சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க நம்மளுக்கு எதுவும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. நம்மளோட சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க ஏன் வந்து அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும், அதையும் வந்து கேட்கணும்.
5: பெண்கள் ஒரு இடத்துல இல்ல, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்கேயுமே சவால்கள் இருக்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மட்டும் எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சோ அப்படி இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் வந்து ஏன் பெண்களுக்கு மட்டும் இருக்க ஆரம்பிக்குது? ஒரு பொண்ணு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போது அதுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் வர ஆரம்பிக்குது. வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா வீட்டிலே ஏன் இருக்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வர ஆரம்பிக்குது. அப்ப பெண்கள் என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. இதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயுமே வந்து குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், வேலைக்கு போயா இருக்கட்டும், குடும்பத்தோட கடன் அடைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம கொடுப்போமே அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கான சரியான கைடன்ஸ் அப்படின்றது பெண்கள் மத்தியில் இருக்கா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. அந்த சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும் ஃபேமிலி சைட்ல. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பெண்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. இந்த சவால்கள் பெண்கள் நீங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சவால்கள் இல்லாம இருக்கிறதுக்கு பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து முழு முயற்சியோட செய்யறதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும் இந்த சமூகத்துல இருந்து அப்படின்றத பத்தி நீங்க 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: அப்போது வந்து இவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன். பட் ஆனால் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வர தெரியாமல் இருக்கலாம், பட் எப்படி இவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எதாக இருந்தாலுமே ஃப்ராங்காக பேசுங்க, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட உங்களோட டிசிஷன் கரெக்டுங்கிறத புரிய வைங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், அந்த கோல் கரெக்டாக இருந்ததுன்னா அது உங்களை தேடி வரும்னு சொல்லு.
1: ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஐடியாவுக்காக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிங்க. குடும்பத்துக்கு ஒரு விஷயம் வேணும், வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அந்த கன்வின்ஸை உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை வேலைக்கு போகணுன்ற ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த கன்வின்ஸிங்கை ஏன் அங்கே பண்ண மாட்டேன்றீங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு மனநிம்மதி கிடைக்குது அப்படின் போது அதுக்காக கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி சைடில் கண்டிப்பாக சப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா இப்போ நிகழ்ச்சி நிறைவாக வந்து நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் உங்களை மாதிரி ஒரு தொழில் முனைவராக உருவாக்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா பெண்களுடைய வாழ்க்கையில் பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதே மாதிரி பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு பெண்கள் எப்படி இருக்கணும்க்கா?
0: போல்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ கேர்ள்ஸு பாய்ஸு இவங்களுக்கு தான் ஸ்ட்ரகிள் வரும், பாய்ஸ்க்கெலாம் ஸ்ட்ரகிள் வராது அப்படின்லாம் இல்லை. பட் ஆனால் ஃபேஸ் பண்ணுறது கேர்ள்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களோட முடிவு கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க.
1: ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்போது அந்த டிசிஷனுக்காக ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதையும் தாண்டி அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். அந்த உழைப்பு உங்களை கண்டிப்பாக வெற்றியின் பாதைக்கு கொண்டு போய் வெற்றியில் நிற்க வைக்கும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் அவங்களுக்குள்ள ட்ரீம் வச்சிருக்கிறது மட்டும் போதாது, அந்த ட்ரீமுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். அந்த ட்ரீமுக்காக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட்டோட நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெண் தொழில் முனைவராக இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்கக்கா, ரொம்பவே நன்றிக்கா. ஸோ நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போச்சு. நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ராஜ்குமார் என் கிட்ட நீங்கள் தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 107.8 ஷக்கலக குட்டீஸ்.
1: நத்தை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்பவும் மெதுவாக தான் நடக்கும். மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணும்போது இது எப்பயுமே ரொம்ப ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் தான் இருக்கும். ஸோ மற்ற விலங்குகள் எல்லாருமே நந்துவை பார்த்து கேலி செய்வாங்க. நீ எப்பயுமே மெதுவாக நடக்கிற, உன்னால் எதுவுமே சீக்கிரமாக செய்ய முடியாது அப்படின்னு கேலி செய்வாங்க. ஒரு நாள் காட்டில் ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சு. எல்லா விலங்குகளும் கலந்துக்கிட்டாங்க அதில். ஸோ அது என்ன போட்டினா ஒரு ஓட்டப்பந்தய போட்டி. அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, நந்துவும் கலந்துக்குச்சு. ஸோ எல்லா விலங்குகளும் நந்துவை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. அப்பயுமே உன்னால் நடக்கவே முடியாது, நீ எப்படி ஓடுவ அப்படின்னு. ஸோ நந்து அதெல்லாம் கேட்டுட்டு மனமே தளராமல் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலந்துக்குச்சு. அதே மாதிரி பாதி வழியில் முயல் காயமடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. எல்லா போட்டியிலையும் ஓடி நல்லா ஜெயிச்சு வெற்றி பெற்ற அந்த நரி வந்து, என்னால் இன்னைக்கு கண்டினியூ பண்ண முடியல, என்னமோ தெரில ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துருச்சு. ஸோ நந்து மட்டும் நிற்காம முயலுக்கும் உதவி செஞ்சுட்டு அப்படியே நரியையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போட்டியோட கடைசி, அதாவது எண்ட் லைன் இருக்கும் இல்லையா, அங்கே போய் போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க, எப்படி நந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு நந்து வந்து சொன்னிச்சு, வேகம் முக்கியம் இல்லை, நம்ம மனமும் நல்ல செயலும் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து எல்லாரும் நந்து கிட்ட ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க, எப்பயுமே நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத. ஓகேவா குட்டீஸ், இதுதான் இந்த கதையோட அர்த்தமும் கூட. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்க நேம்?
2: தன்விகா.
1: தன்விகா, நேம் கியூட்டா இருக்கு. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜீரா காலமே.
1: ஓஹோ, வெரி குட். சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தன்விகா?
2: பிகேஜி.
1: பிகேஜி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா தன்விகாக்கு?
2: இருக்காங்க.
1: இருக்காங்க, ஓகே ஓகே. சரி, யார் யாரெல்லாம், அப்புறம் நீங்கள் ஸ்கூலில் இந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்கிறன்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருந்தீங்களே, அதெல்லாம் நான் அடுத்ததாக கேட்குறேன். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே

0: நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தன்விகா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தன்விகா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைஞ்சு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே தாய்மார்கள் வந்து இந்த கர்ப்ப காலத்தில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான இந்த இன்ஜெக்ஷன் மற்றும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் சார். இதனால் குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் சார்.
7: நெக்ஸ்ட்டு தாய்மார்கள் போட வேண்டிய அந்த கர்ப்ப காலத்தில் போட வேண்டிய தடுப்பூசிகள் கரெக்டாக போட்டணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாமே போடுறோம், டிபிடி ஃப்ளூ வேக்சின், இதெல்லாம் குழந்தைக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி குழந்தைக்கு அந்த ஆன்டிபாடிஸ் போய் சேரும். ஸோ அதனால் அதெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறது பார்த்திங்கன்னா, நம்ம தாய்ப்பாலோட உண்மையான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் நம்ம தாய்ப்பால் கொடுத்தா என்ன நன்மைகள்லாம் வரும், சப்போஸ் தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி நம்ம முன்னாடி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான அந்த இன்ஜெக்ஷன்ஸ் மற்றும் ஊட்டச்சத்து இதெல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் குழந்தை வந்து பிறக்கும்போது ஆரோக்கியமாகவும் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் அது ஒரு தொடக்கப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்ம ஸ்ரீகுமரன் சார். ஸோ நன்றி சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அண்ட் அதே நேரத்தில் நான் இப்போ சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி இருக்கு இல்லையா, ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட் மூலியமாகவும் கிடைக்காது. ஸோ விட்டமின் டி வெறுமனே சன்லைட் மூலியமாக மட்டும்தான் நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்த ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, காலையில் மழை வருது இல்லை சாயங்காலம் மழை வருது. அந்த சன்லைட் அப்படிங்கிறது மதியம் ஒரு 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனால் அந்த டைமில் போய் வெயிலில் நிற்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த டைமில் நம்ம மேலே படுறது எல்லாமே சூரிய கதிர்கள் மட்டும்தான். அதிலிருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கவே கிடைக்காது. எப்போ விட்டமின் டி நமக்கு கிடைக்கும், எந்த ஒரு டைமில் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆனால் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், அப்படி இல்லையா ஈவினிங் வந்து ஒரு 4 மணிலிருந்து இல்லை 4:30 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இளம் வெயில் டைமில் தான் நமக்கு சன்லைட் கிடைக்கும். ஸோ அது மூலயமா நம்ம விட்டமின் டியை வந்து பெறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தன்விகா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ நம்ம தன்விகா கூட பேசிடலாமா? தன்விகா, நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்கல்ல டேஸ் ஆஃப் த வீக் மந்த் ஆஃப் த இயர்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் சொல்றீங்களா? நானுமே கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட்
2: பண்ணிருக்கேன்.
1: சூப்பர், வெரி குட். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு அழகா சொல்றீங்க? கௌசி மிஸ். ஓகே ஓகே, சரி. ஸ்கூல்ல எந்த மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: கௌசி மிஸ்.
1: அதுவும் கௌசி மிஸ் தானா? ஏன்
2: அடிக்க மாட்டாங்க?
1: அடிக்கவே மாட்டாங்களா? ஓகே ஓகே, வெரி குட். சரி ஓகே, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
2: இட்லி.
1: இட்லி, எத்தனை இட்லி
2: சாப்பிட்டீங்க?
1: ஒரு இட்லி போதுமா? எங்க பதிலே காணோம். சரி ஓகே, என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு?
2: முறுக்கு.
1: முறுக்கு, சரி. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்களா முறுக்கெல்லாம்? இல்ல அவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்களா? வெரி குட், ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. சரி, அவங்க என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு
2: வந்தாங்க?
1: பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட தன்விக்கா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் சில விஷயங்கள் நம்ம தன்விக்கா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நான் ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன டிஷ் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகி சேமியா புட்டு அப்படிங்கிற ஒரு டிஷ் தான். ஸோ என்னடா இது, ராகி சேமியா புட்டா அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, ராகி சேமியா புட்டு மூணுமே சுத்தமாக சம்மந்தமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ இது வந்து சம்மந்தப்படுத்திக்க வேண்டியதுதான். நம்மளே என்ன எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் ராகி சேமியா இருக்கு இல்லையா, அது வந்து கடைகள்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். அது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நமக்கு அந்த புட்டுக்கு தேவையான அளவு இந்த நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரை அண்டு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டோ இல்லை டியூஷன் விட்டு வந்தோ ஒரு சூப்பரான தரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராகி சேமியா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இட்லி பானை இருக்கு இல்லையா அதில் ஒரு 12 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வெந்துச்சுனாலே போதும். ஹை ஃப்ளேம் அப்படின்னா நம்ம 7 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஸோ அது வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அது கூட நம்ம நாட்டு சர்க்கரை தேவையான அளவு சேர்த்து இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதையுமே அது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஏலக்காய் தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அண்ட் இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஆட் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு விஷயமா முந்திரியை கூட நம்ம சேர்த்தலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாத்தையுமே நல்லா கிராஷ் பண்ணி சேர்க்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டைமில் ரெடி ஆகிடும். அண்டு ஹெல்த்தி பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராகி சேமியா இதில் இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு டியூயல் ஹாப்பினஸ்னே சொல்லலாம். ஸோ குழந்தைங்களை தாண்டி நமக்கு ஒரு டியூயல் ஹாப்பினஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்குது, அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை கால் மூலமாகவோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஷ் எல்லாம் கண்டுபிடிச்சி உருவாக்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு எனக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். அண்டு அதே நேரத்தில் இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஆரோக்கியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தன்விகா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ இப்பயுமே இன்னும் சில விஷயங்கள் நம்ம தன்விகா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த சோசியல் மீடியா கொடுக்கறது மூலமா என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து இந்த ஃபோன் பார்க்குறதெல்லாம் ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க, அதுவும் இப்போ சொல்லவே வேணாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்களோ இல்லையோ உடனே ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா எடுத்து அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் மேம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால?
5: நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் மணற்கேணி அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய சிஎம் டேலண்ட் எக்ஸாம் இருக்குது, என்எம்எம்எஸ் இருக்குது, ட்ரஸ்ட் அப்படின்னு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்வெஸ்சன்ஸ், ஒரு 1வதுலேருந்து 5வது படிக்கக்கூடிய குழந்தையாகட்டும், 6வதுலேருந்து 10வது வகுப்பு படிக்கக்கூடிய எல்லாருக்குமே வீடியோஸ், ஏஐ தொழில்நுட்பத்தோடைய கூடிய வீடியோக்கள் நிறைய வலைத்தளங்களில் வருது. அதை இன்றைக்கி நாம் ஒரு ஆசிரியராக பார்க்குறாங்களோ இல்லையோ, மற்ற பெற்றோர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி பசங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் நல்லதே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு.
4: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, தீய விஷயங்களும் இருக்குது. அதில் நல்ல விஷயங்களை மட்டும் குழந்தைங்க எடுத்துக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணி ஒரு ப்ராப்பரான டைம் டியூரேஷனோட குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் மேமுமே இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக தன்விகா ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆத்திச்சுடி சொல்கிறேன்னு சொன்னாங்க, கேட்டுடலாமா? தன்விகா, ஆ சொல்கிறீங்களா ஆத்திச்சுடி?
6: ஆ, ஓகே.
4: ம், சொல்லுங்கள்.
6: அரசே வந்து

0: ஓர் வரவில்லையே, அவன் என் பேசி அக்கம் சொல்கிறே.
1: வா, வெரி குட். கேட்ட உடனே அழகா இவ்வளோ ஆத்திச்சுடியும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்களே. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆத்திச்சுடி? கௌசி மேம். ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பாபா மக்களே.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நான் சூப்பராக இருக்கேங்க, நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. ஒரு மலைக்கு உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே ஒரு எண்ணத்தை சொல்லிடுவோம் இல்லையா? 4807 மீட்டர், 4500 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் கணக்கு சொல்லிடுவோம். ஆனால் மான்ஃபிளாக் மலையில் இந்த கேள்வியை கேட்டால் இதுக்கு ஒரு பதில் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மலையோட உச்சியே பனி மற்றும் பனிக்கட்டியால் உருவான ஒரு பெரிய டோம் மாதிரி இருக்கும். அந்த பனியோட தடிமண் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால மான்ஃபிளாங்கோட உயரமும் மாறிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு இந்த மான்ஃபிளாங் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். 2002 இந்த மான்ஃபிளாங்கோட உயரம் 4807.40 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ் மூலமாக அளக்கப்பட்டது. 2005 4808.75 மீட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே 2013 4810.02 மீட்டர் வரைக்கும் போனதுங்க. ஆனால் 2023 4805.59 மீட்டராக குறைஞ்சிடுச்சு. அதாவது மலை அசையலை, அதோட உச்சியில் இருக்கக்கூடிய பனி மாறுது. இதுதாங்க ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரமான மான்ட் பிளாங்க். பிரான்ஸ் மற்றும் இத்தாலியோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4800 மீட்டருக்கும் மேலான உயரத்தில் நிற்குதுங்க. ஆனால் மான்ஃபிளாங்கோட கதை வெறும் உயரத்தை பற்றினது மட்டும் கிடையாது. 1886 ஆகஸ்ட் 8 ஜாக்ஸ் பால்மெண்ட் மற்றும் டாக்டர் மைக்கேல் கேப்ரியல் பகாட் மான்ஃபிளாங்கோட உச்சியை முதல் முறையாக அடைஞ்சாங்க. இந்த ஏற்றம் தான் பாரம்பரியமாக நவீன மலையேற்றத்தோட தொடக்கமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த பனிமலை உலகம் முழுசுமே மலையேற்ற வீரர்களை ஈர்க்க ஆரம்பித்தது. வருஷம் மட்டுமில்ல, 1808 மேரி பலாடிஸ் மான்ஃபிளாங்கோட உச்சி அடைந்த முதல் பெண்ணாக வரலாற்றில் இடம் பிடிச்சாங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மான்ஃபிளாங்கோட உச்சி எந்த நாட்டுக்கு சொந்தம்? பிரான்சா, இத்தாலியா? இதுக்கான பதிலேயே இன்னும் ஒரு நீண்ட சர்ச்சை இருக்குங்க. இத்தாலிய தரப்பு எல்லை நீர்பிரிப்பு கோட்டை பின்பற்றி ரெண்டு உச்சிகளையும் பிரான்ஸ் இத்தாலி இடையே பகிர்கிறது அப்படின்னு சொல்லுது. பிரெஞ்சு தரப்பு அந்த உச்சிகள் முழுசுமே பிரான்ஸ் எல்லைக்குள்ள இருக்கிறதா சொல்லுது. சுவிட்சர்லாந்து நவீன வரைபடங்கள்லேயும் இந்த பகுதி டிஸ்பியூட் டெரிட்டரியா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால ஒரு மலை, ஒரு எல்லை, ரெண்டு நாடுகள் இன்னும் தீராத ஒரு புவியியல் சர்ச்சையா இருக்கு. மான்ஃபிளாங்கை சுற்றி பிரான்ஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து பகுதிகள் இருக்குங்க. ஹைக்கிங், மலையேற்றம், ட்ரையல் ரன்னிங், ஸ்கையிங், ஸ்னோபோர்டிங் அப்படின்னு பல அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே பிரபலமானதாக இருக்குது. உச்சியடைய பயன்படுத்தப்படக்கூடிய பிரபலமான பாதைகளில் ஒன்று கவுட்டர் ரூட். பொதுவாக இந்த பயணம் 2 ஆகும். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா மான்ஃபிளாங்கோட உச்சி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே அங்கே போகக்கூடிய பாதை அவ்வளவு சுலபமானது கிடையாது. பாறை சரிவு, பனிச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆபத்துகள் இருக்குது. அதனால தான் சரியான பயிற்சி, அனுபவம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இப்படிப்பட்ட மலையேற்றத்தை முயற்சி செய்யக்கூடாது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பெரிய மலையோட அடியில் ஒரு சுரங்கப்பாதை கூட இருக்குது. பிரான்ஸில் இருக்கக்கூடிய சாமோனிக்ஸையும் இத்தாலியில் இருக்கக்கூடிய கவுர்மேயரையும் இணைக்கக்கூடிய மான்ட் பிளாங்க் டனல் மலையோட அடியில் போகுதுங்க. 1965 வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட்ட இந்த சுரங்கத்தோட நீளம் சுமார் 11.6 கிலோமீட்டர். ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கின பனிமலை, அதுக்கடியில் மனிதர்கள் உருவாக்கின பல கிலோமீட்டர் நீளமான சுரங்கப்பாதை. அதுதாங்க மான்ஃபிளாங்கோட வித்தியாசமான உலகம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு நம்ம பக்கோடா பாயிண்ட் போகக்கூடிய வழியில் போயிட்டு லெஃப்ட் சைடு கட் பண்ணி உள்ளே கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். அந்த பகுதி முழுசுமே வந்துட்டு காஃபி தோட்டங்களாக தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே. அந்த காக்கம்பாடி கிராமத்துக்கு போனப்போ சுமதி அப்படின்ற ஒரு அக்காவை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். அவங்கக்கிட்ட அங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். இதை முக்கியமாக ஏன் கேட்டேன் அப்படின்னா, நான் போகக்கூடிய வழி ஒரு காட்டெருமையை பார்த்தேன். கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு அது போனதும் மறுபடியும் அங்கே போனேன். அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்கான பதிலையுமே நமக்காக பகிர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே செய்யக்கூடிய விவசாயங்கள்லாம் என்ன அப்படின்றத கேட்டிருந்தேங்க. அதோட சேர்த்து வசதிகள் அப்படின்னா கண்டிப்பாக தேவையான வசதி பேருந்து வசதி. அங்கே பேருந்து வசதி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது போதுமானதாக இருக்கா அப்படின்றது தெரியாது. அதனால மக்கள் கிட்ட கேட்கணும் இல்லையா, அதுதாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க அவங்களோட குரல்லையே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
4: இங்கே வந்து வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
5: கண்டிப்பாக இருக்குது. காட்டெருமை பிரச்சனை தான். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா காட்டெருமை சர்வசாதாரணமாக வந்துட்டு போகுது. அதை நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் தான் பார்த்துட்ருக்கிறதா இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு வரணும்.
4: அக்கா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க, என்னென்ன தொழில் செஞ்சுட்டு வராங்க?
5: என்னென்ன தொழில்னா காப்பி பழம் பறிப்பாங்க, மிளகு, இதுதான் எங்களுக்கு முக்கிய இதையே. மற்றபடி வேறு இது இல்லை. ஏதாவது வேலை செய்வோன்னா மாற்றி வேலை செஞ்சுக்குவாங்க அவங்க காட்டில். அந்த பழம், மிளகு, இந்த காப்பி பழம், மிளகு, இதை மட்டும் தான் பறிக்குவோம்.
4: இங்கே மருத்துவமனை வசதி இருக்குங்களா?
5: கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. அது முக்கியமாக தேவை. ஆனால் அது ஏதாவது ஒன்று அப்படின்னா நாங்கள் ஏற்காடு ஒன்று போகணும், இல்லைன்னா வளவந்தி ஜிஹெச் இப்படி தான் போய் ஆகணும். மற்றபடி வேறு எதுவும் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை.
4: பேருந்து வசதி வந்துட்டு என்னென்ன டைமில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது, என்னென்ன டைமில் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
5: எங்களுக்கு மதிய டைம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா காலையிலையும் ஈவினிங் மட்டும்தான், அது ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக அது போராட்டம் பண்ணி தான் வாங்குமே தவிர இடையில இது பண்ண முடியல. மதிய டைம் வந்ததுன்னா வசதியாக இருக்கும் எங்களுக்கு.
4: சரிங்க்கா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன விவசாயம்லாம் செஞ்சுட்டு வராங்க?
5: விவசாயம்னா அவங்கவுங்க காடு வச்சுருக்காங்க. காட்டிலே வந்து இது கொட்டை இது மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பீன்ஸ் கொட்டை இது மாதிரி போட்டு விவசாயம் பண்ணி அவங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. காப்பி முக்கியமாக, மிளகு, அவங்கவுங்க தோட்டம் போட்டு விளைவாசல் பண்ணிக்கிறாங்க.
4: ரொம்ப நன்றி அக்கா.
5: ஓகேப்பா, தேங்க்யூ.
3: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க சுமதி அக்கா. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, உண்மையாலுமே நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போவோம். சேலத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கரெக்டாக டைமுக்கு பஸ் வந்துச்சுன்னா தான் போக முடியும், ரிட்டன் வந்து கரெக்டாக டைமுக்கு பஸ் வந்துச்சுன்னா தான் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியும். ஆனால் காக்கம்பாடி கிராமத்தில் ஸ்கூல் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு பஸ்ஸு கிளம்புறனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பஸ்ஸோட டைமை மாற்ற சொல்லி ஒரு கோரிக்கையுமே வச்சுருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க திருந்தாங்க. நேரிலே நம்ம ஏற்காட்டுல பிலியூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல திருவிழா நடந்தது. அப்ப நான் அங்க போயிருந்தப்போ தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. அந்த பாடல்ல இருந்து ஏற்கனவே சில பகுதிகளில் நம்ம கேட்டிருப்போம். அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.
2: பதினாலே வடுங்கானோ போகணும்.

காடுவானோ பகவிட்டா.

ராமர் இந்த யூத்தி நாட்டக்காக விட்டு காடு வனம் 12 வருடம் போயிட்டாத்தா என்னுடைய தலைவலி காய்ச்சல் நானா நூல் முடியா நீங்க ராமரு காடு போகணும் பரதனுக்கு பட்டம் கட்டினாதா நான் நாட்டில் பழிக்க முடியும் இல்லைன்னா செத்து மாண்டு மடிச்சிருவனி சொல்லி அண்ணிய கை கை சொன்னப்பா அந்த வார்த்தையா ஆனா ராமரு காதுனால கேட்டு நான் சொல்றேன்னு சொன்னா நான் தாயார் சிறிதாய் இருந்தாலும் மாண்டு மடிச்சிருவனு சொல்றாளா.

ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த பாடலை பாடின தங்கசாமி அண்ணாவுக்கும் பிளியூர் கிராம மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே உண்மையாலுமே யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம வெறும் அவங்களோட வாய்ஸை மட்டுமே பயன்படுத்தி அப்படியே ரிவர்ப் ஆகிற மாதிரி வந்துட்டு அந்த பாடலை பாடியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். உங்களுக்கும் இந்த பாடல் பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நம்ம சோனா எஃப்எம்க்கு தெரிவிக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு

0: மட்டும் சொல்லு.
1: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
0: ஓகேடா, உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேக்கிட்டா.
1: என்ன கேள்வி கேட்க போற?
0: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
1: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
0: பால்கனி.
2: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே சேலத்துக்கு வலசை வரக்கூடிய யுரேசிய விம்ப்ரல் அப்படின்ற ஒரு பறவையை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பறவை ரொம்ப தூரம் பயணம் செய்யுமாங்க. சரி, இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சிருக்கே இந்த பறவை அங்கே என்ன சாப்பிடும் அப்படின்றத தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு அந்த நீண்ட வளைந்த அழகு தான் உதவுது. மென்மையாக சேற்று பகுதிகளில் தன்னோட அழகை நுழைச்சி சின்ன முதுகலும் இல்லாத உயிரினங்களை தேடி பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்பரப்பிலிருந்து சின்ன நண்டுகள் மாதிரியான இறைகளையும் பிடிச்சு சாப்பிடும். வலசைக்கு முன்னாடி பெர்ரி பழங்களும் அதோட உணவுல முக்கியமான பகுதியாகுது. அதே சமயத்துல பறந்து வரக்கூடிய பூச்சிகளையுமே இது சாப்பிடுமாங்க. அதாவது சேத்துக்குள்ள ஒரு உணவு, கடற்கரையில இன்னொரு உணவு, வலசைக்கு முன்னாடி பழங்கள், இடத்துக்கு ஏற்ப உணவை மாத்திக்கொள்ளக்கூடிய ஒரு பயணி தான். இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த பறவை இனப்பெருக்கம் செய்யும் இடத்தையும் பாருங்க. துந்திரா அல்லது ஆர்டிக் சதுப்பு நிலத்துல குறைந்த தாவரங்கள் அல்லது பாசிகளுக்கு நடுவுல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி கூடு அமைக்குது. பொதுவா இந்த கூட்டுல 3-5 முட்டைகள் இடுது. அச்சுறுத்தல் மிக பக்கத்துல வந்தா தாய்ப்பறவை உடனே கூட்டை விட்டு ஓடாம அசையாம இருந்து அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் பறந்து போய் சத்தமிட்டு அந்த அச்சுறுத்தலை தன் பக்கம் திருப்ப முயற்சி செய்யுது. குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளிவந்த சில வாரங்கள்லயே தரையில நல்லா நகர ஆரம்பிச்சிருது. இன்னொரு முக்கியமான விஷயம், விம்ப்ரல் IUCN ரெட் லிஸ்ட்ல லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற பாதுகாப்பு நிலையில இருக்கு. ஆனா அதே நேரத்துல காலநிலை மாற்றம், வாழ்விட அழிவு, பறவை காய்ச்சல் மாதிரியான காரணிகள் இதை பாதிக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா யுரேசிய வலசை செல்லும் நீர்ப்பறவைகளோட பாதுகாப்பு ஒப்பந்தமான AEWA-லையும் விம்ப்ரல் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் வலசை பாதைகளில் வேட்டையாடுதல் இதோட எண்ணிக்கையை பாதித்ததாகவும் அதுக்கப்புறம் அதோட எண்ணிக்கை மீண்டதாகவும் குறிப்பிடப்படுது. அதனால ஒரு பறவை எங்கேருந்து வருது அப்படின்றத காட்டிலும் அது எங்கே பயணம் செய்யுது, எங்கே தங்குது, அந்த இடங்கள் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்றது தான் முக்கியம். பிறை நிலவ மாதிரி வளைந்த அழகு, வெள்ளை பிட்டம், நீண்ட வலசை பயணம், சேத்துக்குள்ள தேடக்கூடிய உணவு, இது தாங்க யுரேசிய விம்ப்ரல். இயற்கையோட பாதையில நம்மளை கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு வலசை பறவையும் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கு. அந்த கதையை கவனிக்க நம்ம பார்வையை மட்டும் கொஞ்சம் இயற்கை பக்கம் திருப்பினாலே போதும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தான். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களாக தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு மக்கள் சமூகத்துக்கு ஒரு மொழி மட்டும் இல்லாமல் ஒரே சமூகத்துக்குள்ளேயே பல மொழிகள் பேசப்பட்டா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் காகுஜ்யூ மக்கள். இவங்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. ககாடு மக்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய காகுஜ்யூ மக்கள் ஆஸ்திரேலியாவோட நார்தர்ன் டெரிட்டரி பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள். இவங்களோட சமூக அமைப்புல 4 குலங்கள் இருந்ததா பதிவுகள் சொல்லுது. புனிட்ஜி, ஜின்பி, அதோட 2 மிரார் குலங்கள். இதுல குறிப்பா மிரார் குலத்தினர்கிடையில ஆங்கிலத்தை தவிர 3 மொழிகள் பேசப்பட்டதா குறிப்பிடப்படுது. அதுல பெரும்பாலானவங்க குஞ்சைமி மொழியையும் சிலர் காகுஜ்யூ மொழியையும் இன்னும் சிலர் மற்றொரு மொழியையும் பேசினாங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான மொழி வரலாறு இருக்குங்க. காகுஜ்யூ மொழி அந்த சமூகத்தினரால் மட்டும் பேசப்பட்ட மொழி கிடையாது. அங்கிலிருந்து சில சமூகங்களும் இதை 2 மொழியாக பயன்படுத்தி இருக்காங்க. காலப்போக்கில் 1930களுக்கு அப்புறம் அவங்களோட பலர் தங்களுடைய தாய்மொழியை பேசுறதை நிறுத்தி காகுஜ்யூ மொழியை முதல் மொழியாக பயன்படுத்த தொடங்கினதா பதிவுகள் குறிப்பிடுது. அதாவது ஒரு மொழி இன்னொரு சமூகத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறியிருக்கு. இப்போ இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு தெரிஞ்சுக்கலாம். காகுஜ்யூ மக்கள் வடக்கு ககாடு பகுதியை சேர்ந்தவங்க. நார்மன் டிண்டில் மதிப்பீட்டுப்படி வாண்டியமன் குல்ஃப் உள்பகுதியில் ஈஸ்ட் மற்றும் சவுத் ஆற்றுக்கிடையில் சுமார் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதி இவங்களோட பாரம்பரிய நாடாக இருந்திருக்குங்க. காகுஜ்யூ மக்களோட வரலாற்றை பதிவு செய்தவங்களில் பால்ட்வின் ஸ்பென்சர் அப்படின்றவரும் ஒருத்தர். ஓப்பன் பில் பகுதியில் அவர் 2 சேகரித்த தகவல்களோட காகுஜ்யூ மக்களோட பார்வையும் முக்கியமான பிரதிபலிக்கிறதா குறிப்பிடப்படுது. அவங்களோட முக்கிய தகவல் வழங்குனர்களில் பேடி சாஹில் அப்படின்றவரும் ஒருத்தர் இருந்தார். மேலும் மிரார் மற்றும் புஞ்சி குளங்களை சேர்ந்த பழங்குடி தகவல் வழங்குனர்கள் கிட்டேருந்து ஸ்பென்சர் தகவல்களை வாங்கினார். அதாவது ஒரு சமூகத்தோட வரலாறு அப்படின்றது ஒரு புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய சில வரிகள் மட்டும் இல்லை, அதை வாழ்ந்த மனிதர்களோட நினைவுகள்லேயும் அவங்க பேசின மொழியிலையும் அவங்க வாழ்ந்த நிலத்திலையும் அந்த வரலாறு இருக்குங்க. ஒரு நிலம், அதை சுற்றி உருவான ஒரு சமூகம், அந்த சமூகத்தோட பயணித்த பல மொழிகள், கால மாற்றங்களால் மாறின வாழ்க்கை, இது எல்லாமே சேர்ந்தது தான் காகுஜ்யூ மக்களோட வரலாறு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707107 என்ற எண்கள்

0: தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே.
1: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இந்த இரவு நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக், கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நிலையன் 9787770107. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் யாரை பற்றி கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவரோட பேரு தங்கவேலு. அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை, அவருடைய நினைவுகளை உங்ககிட்ட கதையாக வந்து நான் சொல்கிறேன். அவரோட சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரியில் இருக்க ஒரு சின்ன கிராமம், அந்த ஊரில் தான் வந்து அவர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அவருடைய மனைவி ஊருக்கு வந்து அவருடைய மனைவி வீட்டிலே வந்து இருக்கார். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அவர் கிடைக்கிற வேலைக்கு வந்து போயிட்டுருப்பார். ஒரு கொத்தனாராக வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தார். பல வருடங்கள் அதே வேலையில் நீடித்தார் அவர், அவருடைய மனைவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மனைவி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் வந்து போகுது, அவருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தையும் வந்து பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் கழித்து அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து கொத்தனார் வேலைக்கு வந்து போயிட்டே இருந்தார். ஒரு நல்ல ஒரு குடும்பமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வந்து வரக்குள்ள ரெண்டு மூணு நண்பர்களை பார்த்து அப்படி பேசிட்டு வருவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவார். திரும்ப வந்து அடுத்த நாள் வேலை. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு. அவருடைய பிள்ளைங்க அப்படின்றப்ப வந்து அவ்வளோவா படிக்கலை, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைய காலம் மாதிரி இல்லை, ஒரு ரொம்ப காலங்களுக்கு வந்து முன்னாடி அவ்வளோவா படிக்க வைக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் வந்து அவருமே வந்து ஸ்கூல்லாம் வந்து போக சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இவங்க குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும் பள்ளிக்கூடம் வந்து போயிருக்காங்க. அவருடைய பொண்ணுங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அந்த வயல் வேலைகளுக்கெல்லாம் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து காலங்கள் போயிட்டே இருக்கு. அவங்க பையனும் வந்து வெளியிடத்துல சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து அப்படியே போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா அவருடைய ரெண்டு பெண்களுக்குமே வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப லாங்கான ஒரு ஊரில் பண்ணி கொடுத்ததுனால அப்பப்போ இவர், இவருடைய மனைவி, அதுக்கப்புறம் இவருடைய பையன், மூணு பேர் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு பையில் அவருடைய பெண்களுக்கு பிடிச்ச ஒரு பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவருடைய பொண்ணுங்களை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவார் தங்கவேலு. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க கூட கதையாக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது சூப்பரான ஒரு பாடல், இல்லைங்க ரெண்டு பாடல். பாடல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு ஓட் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினாரு. அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலேயே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தங்கவேலு அவருக்கு இன்னைக்கு 75 வயதுகளுக்கு மேல வந்து ஆகுது. அவருடைய வாழ்க்கையில அவரு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து சில ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா கொத்தனார் வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆகுது, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள். அதனால அவரால் தொடர்ந்து அதிக வெயிட்லாம் தூக்கி வேலைக்கு வந்து போக முடியல. அதனால ஏதாவது சிம்பிளான ஒரு வேலை தொலைவலாம் அப்படின்னு வந்து அவர் இருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை வந்து கிடைக்குது. இவர் இருக்கிற ஒரு ஊரில் வந்து கிடைக்காது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு திருப்பத்தூரில் தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க வந்து இருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி திருப்பத்தூரில் ஒரு வேலை இருக்குது, ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை, வாட்ச்மேன் வேலை தான், சும்மா அந்த இடத்த வந்து பார்த்துக்கணும், ஒரு வீடு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு நிலங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிட்றாங்க. திருப்பத்தூரில் இருக்கிற ஏலகிரி அப்படின்ற ஒரு ஊர் தான். அப்போ இவர் வந்து அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு போகிறாரு. இவருடைய உறவினர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. திருப்பத்தூரில் இருக்க இவருடைய உறவினர் தங்கவேலை வந்து வர வச்சு, திருப்பத்தூர் வர வச்சு கூப்பிட்டு போகிறாரு ஏலகிரிக்கு. போகும்போது வந்து காரில் தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அங்கே போயிட்டு அந்த வீட்டை வந்து காமிக்கிறாங்க. போகும்போதே அது வந்து ஒரு மலை பிரதேசம், அப்படியே வந்து சுற்றிலும் வந்து காடுகள் தான் இருக்கும், அப்படியே மலை தான் வந்து ஏலகிரி அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து அவர் போகும்போதே அந்த மலை இயற்கை அதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச ஒன்றா வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் ஏலகிரியில் போனதுமே வந்து நல்லா வந்து சாப்பிட்டு அந்த வீட்டை வந்து இவருக்கு போய் காமிக்கிறாங்க. அந்த வீடு சுற்றியில் இருக்க தோட்டம் இதை வந்து பார்த்துக்கணும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போய்க்கலாம், வீட்டுக்கு போயிட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள மனைவியை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கூட்டு போனார் இல்லையா, அவர் வந்து இவர் தங்குற இடம் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் எல்லாமே ரொம்ப அவருக்கு பிடிச்சி போனதுனால சரி இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பையன் அந்த சமயத்தில் வந்து அவருடைய அம்மாவை பார்த்துட்டு அங்கே இருந்தாங்க. இவர் வந்து ஏலகிரியில் வேலைக்கு வந்து வந்துட்டார். அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டு அவர் மனைவிக்கிட்ட அன்றைக்கி வந்து அவங்க மனைவி வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் டைமில் வராங்க. அப்போ வந்து நைட்டு வந்து அவர் பையன் வேலைக்கு போயிட்டு வராங்க. அந்த ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி ஏலகிரியில் எனக்கு வேலை பிடிச்சிருக்கு, கூப்பிட்றாங்க, இவ்வளோ சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க, தங்குற இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பாடு வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுமே வந்து சரி போயிட்டு வரதுனா போயிட்டு வாங்க, காசும் இருக்குது, நான் வந்து அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பையனை வந்து சொல்கிறாங்க. அவங்க மனைவியும் சரி போயிட்டு வாங்க, கொஞ்சம் நாளைக்கு வந்து சம்பாரிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டுருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நிலைய எண் 9787070178. இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, சாரி ரெண்டு பாடல் கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
4: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
4: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
4: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
4: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
5: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க அவங்க கூட. இன்னைக்கு தங்கவேலு அப்படின்ற ஒருவருடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவருக்கு 75 ஆகுது. ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நினைவுகளை கதையாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து ஏலகிரிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அவருடைய மனைவிக்கிட்டையும் அவருடைய பையன்கிட்டையும் வந்து சொல்றாரு. பொண்ணுங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மனைவியும் அவருடைய பையனும் வந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் நைட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து துவச்சி போட்டு காலையில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு 9 வீட்டில் வந்து சாப்பிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதியானம் ஒரு சாயந்தர நேரத்துக்கெல்லாம் ஏலகிரி வந்து ரீச் ஆகிட்டார். அங்கே ரீச் ஆனதுமே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சேலரி அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. அங்கே தங்குற இடமும் பிடிச்ச மாதிரி இருக்குது. சுற்றியில் இயற்கை சூழ்ந்த பகுதி, அங்கே போயிட்டு தங்குறாரு. முதல் நாள் அவருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா தூக்கம் வருது. சரி அப்படியே இங்கே இருந்துடலாம் அப்படின்னு வந்து நினச்சாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு நாய்க்குட்டி, அதை பக்கத்தில் அவரே வந்து சாப்பாடு போட்டு வளர்த்துறாரு. ரொம்ப ஒரு இனிமையான நினைவுகளாக அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன அப்படின்னா அந்த ஏலகிரி நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் நினைக்கும் போதும் அந்த ஏலகிரி நினைவுகள் அவருக்கு வந்து ஒரு அற்புதமான நினைவுகளாக இருக்குது. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வந்து எந்திரிச்சிருவார். 4 எந்திரிச்சு அப்படியே வந்து அவருடைய அந்த தங்கறாருலேயே அந்த வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக அவருக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து ஒரு 1 நடந்து வருவார். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைமில் அப்படியே பனி மூட்டம், ஏலகிரி மலை சார்ந்த பகுதி, அப்படியே சுத்தமான காற்று அதெல்லாம் வந்து இருக்கும். அப்படியே அதில் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி வருவார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனாலேருந்து காலையில் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எப்பயுமே நடப்பார். அந்த மாதிரி காலையில் ஒரு 1 நடந்து வந்து அவருக்கு பிடிச்ச கடையில் அவருக்கு அங்கே தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. எப்போ அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நாட்கள் ஆனதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சவங்களாக மாறுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 7 அந்த சமயத்தில் திரும்பி அவருடைய இடத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் ஒரு 9 பக்கமாக சாப்பிட்டுட்டு அவரே வந்து சமைச்சு சாப்பிடுவார். சில நேரங்கள் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் கடையில் கம்மியாக கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவார். அதே மாதிரி ஏதோ சண்டே அப்படின்னா எப்பயாச்சும் வீட்டுக்கு போயிட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டு திரும்ப அதே நேரத்துக்கு வந்துடுவார். இது அவருடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த தோட்ட வேலைகளையும் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ தண்ணி எடுத்து விடுறது, அப்புறம் சுற்றியில் யாராச்சும் வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிறது. அப்படியே அந்த இடத்துக்கே வந்து ஒரு வாட்ச்மேனாக வந்து பல ஆண்டுகள் வந்து அங்கே இருந்தார். அந்த பல ஆண்டுகள் இருந்த நினைவுகளை இப்பயும் அவர் அப்பப்போ நினச்சி பார்க்குறதும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரை பற்றி நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சூப்பரான ஒரு பாடல். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்.
3: என்ன ஒரு

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சூப்பரான ஒரு பாடல்களை வந்து கேட்டோம். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய எண் என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலை எண்ணு தாங்க 9787 7078க்கு கால் பண்ணி இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் போதும், நீங்கள் ஓட் பண்ணுற அந்த பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக வீக்கெண்ட்லேயும் அந்த பாடலை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து இந்த இரவு நேரத்தில் யாரை பற்றின ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, தங்கவேலு. அவருக்கு 75 வயசு ஆகுது. அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி. ஆனால் அவர் வந்து வேலை பார்த்த இடம் திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு ஏலகிரி அப்படின்ற ஒரு இடத்துல அவர் வந்து பல வருடங்கள் வேலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு அவர் வெளியே வராரு. ஒரு சில கட்டங்களில் அங்கே வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன் அப்படின்னா பக்கத்தில் எந்த மெடிக்கலும் இருக்காது, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்க முடியாது. ஒரு நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவர் இருக்கிற இடம் கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப அதிகமான காடுகள் சூழ்ந்திருக்கும். அதே மாதிரி சென்டரில் வீடு, சுற்றிலும் தோட்டம், அந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து நைட் டைமில் ஒரு காய்ச்சலோ தலைவலியோ இல்லை வயிற்றுலையோ ஏதோ ஒரு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அந்த ஒரு சமயத்தில். அதே மாதிரி இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்களோ பக்கத்தில் 2-3 பேர் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். இரவு நேரத்தில் அவர் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் தூங்கிடுவாங்க. அந்த இடமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான இடம். இவர் வந்து 8 மணிக்கு பக்கமாக இவர் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்குவார். அதே மாதிரி ஒரு 7 மணிக்கு பக்கமாக அப்படியே டீ குடிக்கிறதுக்கு அங்கங்கே வந்து போயிட்டு வருவார், அதே ஒரு கடைக்கு வந்து போயிட்டு வருவார். அந்த நைட் டைமில் யாரும் பேசுகிறதுக்கு இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஆரம்பத்தில் நம்ம வந்து வீட்டுக்கே போயிடலாமா, ஏன் அப்படின்னா அவருடைய வீட்டில் அவர் பையன்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் நைட்டு ஃபுல்லாக வந்து நிறைய நாயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போ யாருக்கிட்டையுமே பேசாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த இடம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால, சம்பளம் அதிகமாக வரதுனால அங்கேயே வந்து இருந்தார் தங்கவேலு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பையனுக்கு வந்து திருமணம் ஆகுது. அந்த திருமணத்தப்ப ஊரில் ஒரு சில நாட்கள் வந்து ஒரு 10-15 நாள் வந்து லீவில் இருந்தார். அங்கங்கே பத்திரிக்கை வைக்க போகிறது, அதே மாதிரி மற்ற கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த ஏலகிரிக்கே வந்து ஒரு பல ஆண்டுகள் வந்து வேலை பண்ணார். அப்புறம் அவர் மனைவிக்கு வந்து உடம்பு முடியாதப்ப அவர் வந்து திரும்பவும் அவருடைய சொந்த ஊருக்கே வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய சொந்த ஊரில் தான் வந்து இருந்தார். திரும்ப அவர் ஏலகிரிக்கு வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருந்தது என்ன அப்படின்னா, அவர் ஏலகிரியில் இருந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு. அப்பப்போ அவருடைய பேர குழந்தைங்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஏலகிரியில் வேலை பார்த்தேன், அந்த இடம் செம்மையாக இருக்கும், எப்பயாச்சும் நம்மளாம் வந்து போகலாம், எப்பயாச்சும் நம்மளாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் போகிறதுக்கான ஒரு ஆசை இருந்தாலும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரை பற்றி நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு தங்கவேலு அவரை பற்றின ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய 75 வயசில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஊரில் கிடைக்கிற வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஊரில் ஒரு சின்ன ஃப்ளாட் இருக்கும், அந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு வாட்ச்மேனாக வந்து அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் வந்து அவர் நைட்டு வந்து ஒரு சின்ன கொட்டாய் இருக்கும், அந்த கொட்டாய்க்குள்ளார தான் வந்து தூங்குவார். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் அவருடைய வீடு. அவருடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க. அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாதப்ப தான் அவர் வந்து ஏலகிரியிலிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்தார். ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் அவருடைய மனைவி வந்து இறந்ததுக்கப்புறமா அவர் வந்து திரும்ப ஏலகிரிக்கு பயணிக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆரம்பத்தில் அவர் பேர குழந்தைகிட்டலாம் வந்து நிறைய கதை சொல்லுவார். இந்த மாதிரி ஏலகிரியில் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நான் வேலை பார்த்த இடம் இங்கே இருக்கும், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நான் டீ குடிக்க நடந்து போவேன், அந்த மாதிரி சொல்லுவார். இப்போ இன்றைக்கி அவருடைய பேர குழந்தைகளும் வந்து வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கி அவருடைய பையன்தான் அவரை வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவருடைய குடும்பத்தோடு அவர் வந்து எப்போ ஆரம்பத்தில் அவருடைய மனைவியோட வீட்டுக்கு வந்தாரோ அதே ஒரு வீட்டில் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக வந்து அவருடைய பையன், அதுக்கப்புறம் அவருடைய மருமகள், அதுக்கப்புறம் 2-3 பேர குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய 75 வயசுலேயும் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டை வந்து சும்மா ஒரு வாட்ச்மேனாக வந்து இருந்துக்கிட்டு அவரால் முடிஞ்ச ஒரு பணத்தை அவருடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஏலகிரி நினைவுகள் தான். அங்கே சந்தித்த மனிதர்கள், கிட்டத்தட்ட பல வருடங்கள் அங்கே தங்கியிருந்தப்போ அங்கே சுற்றி இருந்த நிறைய மனிதர்கள் வந்து இவருக்கு நண்பர்களாகிறாங்க. டீ கடையில் இருக்கவங்களாகட்டும், டீ கடைக்கு வரவங்களாகட்டும், அதே மாதிரி பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்களாகட்டும், அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து திரும்ப பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருடைய மனசில் வந்து இருக்குது. அவருக்கு துணையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய கொட்டையில் ஒரு எஃப்எம் வந்து வச்சுருப்பார். அந்த எஃப்எம்ல வர பாடல்கள் எல்லாமே கேட்பார். சோக பாடல்கள் அதிகமாக அந்த எஃப்எம்ல வந்து அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். இவருடைய கதை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இவருடைய கதையை வந்து கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப மிஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அவருடைய மனைவி. அவருடைய சொந்த ஊர் வந்து வேறு ஊர் தான். அவர் வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவருடைய மனைவியோட ஊருக்கே வந்து வந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்குமே அவருடைய மனைவியோட வீட்டில் தான் வந்து அவர் தங்கியிருந்தார். நடுவில் ஏலகிரிக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய மகள்கள் எப்பயாச்சும் வந்து இவரை பார்க்க வருவாங்க. இவருக்கு பிடிச்சதை வந்து வாங்கி கொடுத்துட்டு அதே மாதிரி அவருடைய பேர குழந்தைகள், மகளோட பேர குழந்தைகள்டையும் வந்து இவர் நல்லா வந்து பேசி விளையாடுவார். அப்பப்போ அவங்க கால் பண்ணி பேசி இவரை வந்து விசாரிப்பாங்க. இவரும் வந்து அந்த பேர குழந்தைங்கள்லாம் வந்தால் இவரால் முடிஞ்ச ஒரு பணத்தை, இவர் சம்பாதிச்ச பணத்தை அந்த பேர குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107.8. இப்போ ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.